ஒலித்தது மீண்டு சொர்க்கம் என்ற படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். இனி ஒலிக்கு இருப்பது லவகுசா என்ற படத்திற்காக பி. சுசீலா பி. லீலா ஆகியோர் பாடிய பாடல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 7ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபா வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தனக்கு நெருக்கமானவர்களின் குற்றங்களையும் பலர் அறியுமாறு சொல்லிப் பழிக்கின்ற பழக்கமுள்ளவர்கள் நெருக்கமில்லாத மற்றவர்களைப் பற்றி என்னென்ன சொல்வார்களோ? குறள் எண் 188, அதிகாரம் புறங்கூறாமை.
1: துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு.
0: தனக்கு நெருக்கமானவர்களின் குற்றங்களையும் பலர் அறியுமாறு சொல்லிப் பழிக்கின்ற பழக்கமுள்ளவர்கள் நெருக்கமில்லாத மற்றவர்களைப் பற்றி என்னென்ன சொல்வார்களோ? குறள் எண் 188, அதிகாரம் புறங்கூறாமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், ஓட்ட பந்தயத்தில் வெண்கலம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீலம் தாண்டுதலில் வெள்ளி வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவாச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வேயில் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ள நிலையில் இது தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி

மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோ ஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:04. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம், அதில் முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேசநேரு அவர்கள். இன்று காலை 7 வணக்கம் பரணியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. நேயர்களின் கவனத்திற்கு இன்று காலை 9:30 பிற்பகல் 1:30 வரையிலும், அதேபோல் மாலை 4:02 அது மட்டுமல்லாமல் 4:30 to 7:30 வரை ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். இன்று காலை 10:02 மனம் விரும்புதே நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திறநாடு நிகழ்ச்சியில் இன்று மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்னே

இதய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு, உறவுக்குள் உண்டாகும் விரிசலை தடுக்க நீங்கள் கையாளும் வழிமுறைகள். பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நல்ல பழக்கங்களும் சீரான இதய துடிப்பும். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 1:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 4:07 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1998 வெளிவந்த திரைப்பட பாடல்களும் அதனை குறித்த சுவாரஸ்ய தகவல்களும் கேட்க இருக்கிறீங்க. 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 7:35 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு நோய்கள் பற்றி நீலகேசி உணர்த்தும் கருத்துக்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சென்ற நூற்றாண்டின் அற்புதமான கருவி, மனித இனத்திற்கு கிடைத்த கொடை அப்படின்னா அது சினிமா தான். இந்த சினிமா ஒரு தனித்த கலை அல்ல, பல்வேறு கலைகளை சரிவிகிதத்தில் இணைப்பதன் மூலமாக உருவான ஒரு சிறந்த கலை. இப்போ ஒரு சூரிய அஸ்தமனம் நிகழுது இல்லையா, அதை காட்சிப்படுத்தி அழகிய ஒரு மெல்லிசையின் மூலம் உங்கள் கண்முன் நிறுத்தும் பொழுது பல்வேறு மனித உயிர்களின் மரணம் கூட உங்களுக்கு நினைவு வரும். அது அந்த திறமையான இயக்குநர்கிட்டையும் திறமையான ஒளிப்பதிவாளர்கிட்டையும் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் நிதானம் கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்க முடியும். சினிமா அப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். உலகெங்கும் பல்வேறு மேதைகள் கையாண்ட சினிமாக்கள் இந்தியா உட்பட அப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்கு. சில பரிந்துரைகளை சொல்லணும் அப்படின்னா, முதல்ல விக்டோரியா டிசிகாவின் படங்களை தேடி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு திரைப்படம் தேடி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை, உலகின் அத்தனை திரைப்படங்களும் யூடியூப்பில் இணையத்தில் இலவசமாகவே கிடைக்குது. உங்கள் மனசை குப்பை தொட்டியாக ஆக்காமல் அது வந்து ஒரு அழகிய மென்மையான ஒரு இருப்பிடமாக, வாழத்தகுந்த இடமாக உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா, அன்றாடம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் குப்பைகளை அள்ளி போட்டுக்கொள்வதை விட வாரத்தில் ஒரு நல்ல படம் பார்க்கலாம். விக்டோரியா டிசிகாவின் பைசைக்கிள் தீவ்ஸ். ஒரு மகன் வந்து தந்தையின் ஏழ்மையை புரிந்து கொண்டு அவர் கையை அழுத்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த படத்தை தவறாமல் பார்க்கலாம். மசாகி கோபயாஷி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கார், ஜப்பானிய மேதை. அவருடைய திரைப்படங்கள் போரின் அபத்தத்தையும் அதன் பின்னால் ஏற்படுற கொடூரமான பசி பட்டினியினால் ஏற்படும் மரணங்களையும் மிக தெளிவாக

0: எந்த ஒரு மனச்சாய்வுமின்றி எடுத்திருக்காரு. அப்புறம் பிரான்ஸில் ராபர்ட் பிரெசான் இருக்காரு, மெல்லிய அசைவுகளை கூட ஒரு ஆன்மீக தளத்தில் உயர்த்துறாரு. இப்போ எழுத்துக்கலை எப்படி சொற்றொடர்களால் ஆயிருக்கோ, எப்படி வீடு செங்கற்களால் ஆயிருக்கோ, அதே போல் ஒரு சினிமா வந்து ஷார்ட்ஸால் ஆயிருக்கு, சுடுவுகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம மனதில் எதையோ ஒரு மனித கண்டிஷனை வந்து அது வந்து உரையாடணும். இப்போ மிஷோகுச்சி அப்படின்னு ஒரு சிறந்த மேதை இருக்கார், அவரும் ஜப்பானிய இயக்குனர் தான். அவர் வந்து இந்த போரின் போது இடம்பெயரும் ஒரு செல்வத்தில் வளர்ந்த ஒரு குடும்பத்தை காட்டுறாரு. திருடர்களிடம் மாட்டிக்கொள்ளும் பொழுது அன்னையும் மகளும் ஒரு படகில் ஏறி தனியாகவும், சிறு மகன் வந்து இன்னொரு திருடன் வந்து கடத்தி கொண்டும் போகிற காட்சி இருக்குது. இந்த காட்சி வந்து உலகின் மகத்தான ஷார்ட்ஸில் ஒன்று. அந்த இருளில், அந்த பணியில், இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் தான். அவர்களுடைய பிரிவை, இவ்வளவு துயரத்தை இவ்வளோ அற்புதமாக காட்ட முடியாது. அதே படத்தில் வேற ஒரு காட்சியில் அந்த சிறுவனும் அவன் அக்காளும் ஒரு இடத்துல இணைவாங்க. இவனை காப்பாற்றி விடுறதுக்காக அவ மிஸ்டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய நதியில் போய் அமைதியாக இறங்கி நீரில் அவளே புதையுண்டு போவாள். அந்த நீரில் புதையும் பொழுது ஒரு குமிழ் மட்டும் மேலே வந்து அந்த மொத்த நதியும் அமைதியாக இருக்கும். இது ஒரு அற்புதமான ஷாட். எப்படி ஒரு 4-5 வார்த்தைகளில் ஒரு சுற்றடர் ஒரு பெருங்கவிதையை சொல்லிடுதோ, அதைப்போல் ஒரு சின்ன ஷாட் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு அற்புதமான பக்கத்தை நமக்கு கண்காட்டிடுது. இதைத்தான் சினிமா செய்யணும், இதைத்தான் நாம் பார்க்கணும். இன்னொரு பரிந்துரையாக கிரேக்க திரைப்படங்கள் இயக்கிய தியோ ஆஞ்சலோபோலஸ் இயக்குனரை சொல்லலாம். எட்டர்னிட்டி அண்ட் டே அப்படின்றது அந்த படத்துடைய பெயர். ஒரு சிறுவனை அவர் வந்து அவனுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயல்வார். ஒரு காட்சியில் பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கம்பங்கள் இருக்கும், அது வந்து நமக்கு தெளிவாக தெரியாது, மங்களாக இருக்கும் ஒரே பனிமூட்டத்தினால. நெருங்கி செல்ல செல்ல அதில் பார்த்தா அப்படியே மனித உடல்களை வந்து பொருத்தி வச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அவர் மிரண்டுருவார். அதை பார்ப்பதற்கு மனிதர்களை கழுவேற்றியதை போல, ஒரு கோரமான ஒரு தண்டனை போல தெரியும். ஆனால் நெருங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வேலை செஞ்சிட்ருக்கிறது. அப்போ அந்த போரின் வடு வந்து ஒரு மனதிலும் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் அவர் அற்புதமாக காட்டியிருப்பார். இதே போல் தார்கோவ்ஸ்கியின் படங்கள் ரஷ்யாவின் பல்வேறு வேதனைகளையும் பல்வேறு அழகியல்களையும் அது அற்புதமாக காட்டியிருக்குது. தார்கோவ்ஸ்கி, விக்டோரியா டிசிகா, கோபயாஷி, இப்போ இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு அந்நியமான பெயர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரும் ஜப்பானில் இருந்து கொண்டு நமக்காகவும், ரஷ்யாவில் இருந்து கொண்டு நமக்காகவும் வாழ்வை கண்ணாடி வைத்து காட்ட முயன்ற மேதைகள். அதனால் சினிமா என்பது வாழ்வின் பல கோணங்களை, தீராத மானுட உறவுகளை, அதன் வதைகளை, அதிலிருந்து மீளும் வழிகளை சொல்வதுதான் சினிமா.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:16. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

0: போற்றி சங்கடஹர கணபதியே போற்றி போற்றி.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:28. எப்பொழுதும் வாழ்வில் எண்ணம் நம்பிக்கையாய், நம்பிக்கை செயலாய், செயல் பழக்கமாய், பழக்கம் குண நலங்களாய் அமைகிறது. எனவே வாழ்வில் எண்ணத்தில் கவனமாக இருங்கள்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 6:35. நம்மை பற்றி நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதற்கேற்பத்தான் நம் உடல் இயங்குகிறதாம். அதை ஒட்டிதான் நம் சூழ்நிலையும் நிலவுகிறது என்கிறார்கள்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் சரியாக 6:40. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் சிற்பி நீங்கள்தான். எப்பொழுதும் அமைதியிலும் அசையா உறுதியிலும் நம் வலிமை இருக்கிறது.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: பழமரங்களில் அறுவடைக்கு பின்பு உரமிடுவது மிகவும் அவசியமாகும். அவ்வாறு மரத்திற்கு அறுவடைக்கு பின்பு இடப்படும் உரத்திலிருந்து தேவையான ஊட்டச்சத்துக்களை கிரகித்து அடுத்த பருவத்திற்கான பூமொட்டு தூண்டப்பட்டு காய்பிடிப்புக்கு தயாராகும். பேரூட்டச்சத்துக்களோடு அதிக அளவிலான நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் கால்சியம் சத்து பூத்தல் மற்றும் காய்பிடிப்புக்கு அவசியமாகிறது. குறிப்பாக நுண்ணூட்டச்சத்துக்களான துத்தநாகம், போரான் மற்றும் மாலிப்டினம் ஆகியவை மிகவும் இன்றியமையாதவையாகும். மகரந்த முளைப்பு, மகரந்த குழல் வளர்ச்சி, விதை உற்பத்தி ஆகியவற்றிற்கு போரான் முக்கியமானதாகும். மாலிப்டினம் இருப்பதன் மூலமே வளர்த்திசுக்கள் பூமொட்டாக உருப்பெறும். துத்தநாகம் பழங்களின் வளர்ச்சி மற்றும் பழங்கள் உதிர்தலை தவிர்ப்பதில் பங்கு வகிக்கிறது. பூ அல்லது காய் உருக்குலைதலுக்கு துத்தநாக பற்றாக்குறை முக்கிய காரணி ஆகும். பழமரங்களில் பூ பிடிக்காமைக்கு பூக்கும் பருவத்தில் உரமிடுவதே முக்கிய காரணமாகும். மாவிற்கு அதிக தழைச்சத்து கொண்ட உரத்தை பூக்கும் பருவத்தில் இடுவது பூ மொட்டு மாறுபாடை தடுத்து தழை வளர்ச்சியை ஊக்குவிக்கும். பூக்கும் பருவத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவில் தகுந்த விகிதத்தில் கிடைக்காத போது பூக்க துவங்காது. எனவே காய்ப்பின்மைக்கு முறையான ஊட்டச்சத்து மேலாண்மை கடைபிடிக்கப்படாதது மிக முக்கிய காரணியாகும். மரத்தின் வயது மற்றும் வீரியத்தை பொறுத்தே அதன் பூக்கும் மற்றும் காய்க்கும் திறன் இருக்கும். எடுத்துக்காட்டாக விதையிலிருந்து வளர்ந்த நாற்றுகள் பூக்க அதிக காலம் எடுத்துக்கொள்ளும். மாறாக ஒட்டுக்கன்றுகள் குறைந்த வயதில் பூக்க துவங்கும். தண்டுக்குச்சிகளின் முதிர்வு தன்மையின் காரணமாகவே முன்கூட்டியே பூக்க தொடங்கும். குறிப்பாக பலாமரங்களில் தண்டின் முதிர்ச்சியே பூத்தல் மற்றும் காய்ப்புக்கு முக்கிய காரணியாகும். தேவையான முதிர்ச்சி இல்லாவிடில் காய்ப்பின்மை ஏற்படும். மேலும் மரங்களின் வயதிற்கு ஏற்ற ஊட்டச்சத்து அளித்து பராமரிக்கப்படாவிட்டால் பூக்கும் திறன் பாதிக்கப்படும். பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ஏற்படும் போது மரங்கள் அத்தாக்குதலை எதிர்த்து போராடும். அதன் விளைவாக மரத்தின் சக்தி பூக்கும் திறனிலிருந்து திசை மாற்றப்பட்டு மரத்தை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படும். முடிவில் மரம் பூக்காது, பூத்தாலும் காய்பிடிப்பு இருக்காது. சில நேரங்களில் பூச்சி பாதிப்பு

0: பின்னால் பூ மற்றும் காய்கள் கொட்டும். எடுத்துக்காட்டாக மாவில் பேன் பாதிப்பு உண்டானால் பூக்கள் அனைத்தும் கொட்டிவிடும் வாய்ப்பு அதிகம் உண்டு. பழ ஈ பாதிப்பினால் காய்கள் முதிர்வு பருவத்தில் பல்வேறு நிலைகளில் கொட்டிவிடும். பழமரங்களில் காய்ப்பின்மையை தவிர்க்க தேர்ந்தெடுக்கும் பழப்பயிரின் பூ காய் வளர்ச்சி பற்றிய விவரங்கள் அறிந்து ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். நல்ல அரசு சான்றிதழ் பெற்ற நாற்று பண்ணைகளில் நாற்றுகளை வாங்குவதன் மூலம் தன்னின ஒவ்வாமை போன்ற மரபணு சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இளம் தோட்டங்களில் அனைத்து பக்கங்களிலும் கிளைகள் படருமாறு உருவ அமைப்பு உருவாக்க வேண்டும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, முறையான பாசன நீர் மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை போன்றவற்றை பின்பற்ற வேண்டும். எலுமிச்சை தோப்பில் நடவு மரங்கள் நன்கு அடர்ந்து வளர்ந்திருந்த போதிலும் அறவே காய்ப்பு இருப்பதில்லை. இதற்கு முக்கிய காரணம் வேர்க்குச்சியிலிருந்து வரும் முளைப்புகளை முறையாக களைத்து விடாததால் தண்டு குச்சியின் வளர்ச்சி தடைப்பட்டு பூக்கள் பூத்தல் நின்று விடுகிறது. வேர்க்குச்சியில் இருந்து வரும் துளிர்கள் நன்கு வளர்ச்சி அடைந்து அடர்ந்த தோப்பாக வளரும். இருப்பினும் விதையிலிருந்து வரும் நாற்றுகளின் தன்மையான நீண்டகால சூழ் வளர்க்காலம் இருப்பதன் காரணமாக மரங்கள் பூக்க துவங்குவதில்லை. எனவே முதிர்வு நிலை வரும் வரை சரியான ஊட்டச்சத்து மேலாண்மை முறையை பராமரித்து வருவது மட்டுமே காய்ப்புக்கு சாத்தியமான வழிமுறையாகும். 5 ஆண்டு வயதுள்ள பெருநெல்லி தோப்பில் நன்கு பூத்த மரங்களில் காய்ப்பிடிப்பு இருப்பதில்லை. ஒரே ரகம் நடவு செய்யப்படுவதால் தண்ணின ஒவ்வாமை காரணமாக காய்ப்பிடிப்பு ஏற்படுவதில்லை. பெருநெல்லியில் நல்ல காய்ப்புக்கு வேறு ரக மகரந்தம் தேவைப்படும். எனவே தோப்பில் 2 அல்லது 3 ரகங்களை நடவு செய்ய வேண்டும். குறைந்தபட்சமாக 10 மரத்திற்கு 1 மரம் வேறு ரகமாக இருப்பது காய்ப்புக்கு அவசியமாகிறது. சுமார் 6 ஆண்டுகள் ஆன நாவல் மரங்கள் காய்ப்புக்கு வருவதில்லை. இதற்கு காரணம் அவை விதைகளில் இருந்து வளர்க்கப்பட்ட நாற்றுகள் என்பதே ஆகும். தேவையான முதிர்வு வயது 8 வரை அந்த மரங்கள் பூப்பது தாமதமாகிறது. எனவே விவசாயிகள் ஒட்டுக்கன்றுகளை நடவு செய்வது அவசியமாகும். சுமார் 10 ஆண்டு வயதுள்ள புளியமர தோப்பில் மரங்கள் நன்கு பூக்கும். ஆனால் தோப்பின் ஓரங்களில் உள்ள மரங்கள் மட்டுமே காய்ப்பிடிக்கும். இதற்கு தண்ணின ஒவ்வாமை காரணமாகும். ஒரே தாய் மரத்திலிருந்து பயிர் பெருக்கம் செய்யப்படும் புளிய மரங்களில் இந்த பிரச்சனை ஏற்படும். எனவே ஒரே ரகமாக இருப்பினும் வெவ்வேறு மரங்களில் இருந்து நாற்றுகளை உற்பத்தி செய்து நடவு செய்வதே இந்த பிரச்சனையை தவிர்க்கும் வழியாகும். காயி தாக்குதலினால் முருங்கை காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் படியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழுது அல்லது நன்கு பிளந்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை கொன்று தாய் ஈ உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தை 1 லிட்டருக்கு 3 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகு மற்றும் 35 நாட்கள் கழித்து தெளித்து கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 47 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி

0: எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
1: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 35% முதல் 82% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்
2: கன்சியா, ஊராட்சி ஒன்றிய நடுவிரை பள்ளி அரியப்பபுரம் 2வது வகுப்பு படிக்கிறேன். கவிதை, நான் மரம் பேசுகிறேன். மனிதனே, உன் உயிரோட்டத்தில் இரண்டரா கலந்த உன் மூச்சு நானே. பயணம் செய்யும் மனிதனே, தூக்கி எழுந்து விட்டு போ. உன் சந்ததியினால் பிறந்த நாளில் என்னை சரியாக நட்டுவிடு, நானும் பிறந்து கொள்கிறேன். வாழ விடுங்கள் என்னை. இப்படிக்கு மரம்
1: பிஞ்சு மொழிக்குள் துளிர்விடும் சூழல் துளி உலகுக்கே உறக்கச் சொல்லி சிந்திக்க வைக்கிறது
2: கன்சிகா
1: குரல். சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: கன்சிகா.
1: இனி வருவது சூழல் ஒளி. வழங்குகிறார் ஆர். கணேச நேரு அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண இருப்பது காலநிலை மாற்றம். இன்று காலநிலை மாற்றத்தால் பருவகாலங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு கடுமையான வறட்சி, வெயில், மழை குறைவு போன்றவை ஏற்படுகின்றன. பூமி வெப்பமயமாதல் மற்றும் மனித செயல்பாடுகளால் ஏற்படும் மாற்றமே காலநிலை மாற்றம் எனப்படுகிறது. காலநிலை மாற்றம் உலகளாவிய சுற்றுச்சூழலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனலாம். வளிமண்டலத்தில் நீராவி, தூசி, மந்த வாயுக்கள், நைட்ரஜன் போன்ற ஏராளமான வாயுக்கள் உள்ளன. இவற்றுள் பசுமையுள்ள வாயுக்களின் அளவு அதிகரிப்பதால் பூமியின் சராசரி வெப்பநிலையானது தொடர்ந்து உயர்கிறது. இதனால் பனிப்பாறைகள் உருகி கடல் நீர்மட்டம் உயர்கிறது. இதற்கு சமீபத்தில் நேபாள நாட்டில் நிகழ்ந்த பனிப்பாறைகள் உருகியதால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை நினைவுகூரலாம். பருவநிலையில் ஏற்படும் மாற்றமானது சீரற்ற மழைப்பொழிவு, அதிக வறட்சி, திடீர் வெள்ளப்பெருக்கு, புயல் மற்றும் காட்டு தீ போன்ற இயற்கை பேரழிவுகளை ஏற்படுத்துகின்றன. கடல் நீரின் சராசரி வெப்பநிலை காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்டு அவை வெப்பமடைவதாலும் கடல் நீரின் அமிலத்தன்மை அதிகரிப்பாலும் கடல்சார் உணவுச் சங்கிலியில் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் பல அபூர்வ விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தங்களின் வாழ்விடங்களை இழந்து அழியும் அபாய நிலைக்கு தள்ளப்படுகின்றன. காலநிலை மாற்றத்தால் முறையற்ற மழை மற்றும் அதிக வெப்பம் காரணமாக பயிர் விளைச்சல் குறைந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. காலநிலை மாற்றத்தை தீர்க்கும் வழிமுறைகள் என்னென்ன என்பது பற்றி நாம் பார்ப்போம். மண் வளத்தை பாதுகாக்கும் நிலையான விவசாய முறைகளை கையாளுதல், இயற்கை முறையிலான விவசாயம், சொட்டு நீர் பாசனம் போன்றவற்றை மேற்கொள்ளுதல், கார்பன் உமிழ்வை குறைத்திட பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரித்தல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களாக விளங்கும் சூரிய ஒளி, காற்று போன்ற ஆற்றல்களை பயன்படுத்துவதன் வாயிலாக

0: புதைபடிவ எரிபொருள்களின் பயன்பாட்டை குறைக்கலாம். மரங்களை வெட்டாமல் அதிகளவு மரக்கன்றுகளை நடுவதன் வாயிலாக கரியமில வாயு போன்ற வாயுக்களின் அளவை குறைக்கலாம். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து துணி, பனைமட்டை போன்றவற்றால் ஆன பொருள்களை பயன்படுத்தி மறுசுழற்சி செய்வதன் வாயிலாக சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாக்கலாம். நமது அன்றாட வாழ்க்கையில் தனிநபர் விழிப்புணர்வும் ஆற்றல் சேமிப்பும் இந்த உலகளாவிய பிரச்சனையை தடுக்க நமக்கு உதவும் மிக முக்கிய படிநிலையாகும். ஒருவர் செய்யும் சிறிய மாற்றம் கூட ஒட்டுமொத்த சமுதாயத்தில் மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நாம் சுற்றுப்புறத்தை பாதுகாத்து வாழ்வை மேம்படுத்துவோம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி, வழங்கினார் ஆர். கணேசநேரு அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும். நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம். உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு வணிகர் நல வாரியம், அது வணிகர்களுக்கு சின்னஞ்சிறு வியாபாரிகளுக்கு என்ன உதவிகளை செய்து வருகிறது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 1989 தமிழ்நாடு அரசால் முதலமைச்சரை தலைவராகவும் உதவி தலைவராக வணிக வரித்துறை அமைச்சரையும் இதர அரசு துறை அதிகாரிகள் மற்றும் வணிகர் சங்கங்களைச் சேர்ந்தவர்களை உறுப்பினராக கொண்டு திறம்பட நடைபெற்று வருகிறது. தமிழர்களில் ஏறக்குறைய 10 லட்சம் பேர் ஜிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பதிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தினந்தோறும் புதிய வணிகர்கள் இப்பதிவினை பெற்று வருகிறார்கள். இந்த ஜிஎஸ்டி பதிவு எண் பெற்றவர்கள் மட்டுமே தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்திலே உறுப்பினராக முடியும். அதற்குரிய சிறு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் உறுப்பினராகிவிட்டால் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குதல், இப்போது உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது, அதிலே பதிவு பெற்று எண் வாங்க வேண்டும் கட்டாயமாக உணவு சம்பந்தப்பட்ட வணிகர்கள். அதற்கு ஒரு முகாம் நடத்தி சங்கங்களோடு இணைந்து அந்த பதிவினை எப்படி பெறலாம், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வந்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு அமைப்பாகவும் தமிழ்நாடு வணிகர்கள் நல வாரியம் செயல்பட்டு வருகிறது. வணிகர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கிடவும் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்பாடு செய்யவும் இந்த நல வாரியம் தொடங்கப்பட்டது. அவர்களுக்கு காப்பீடு, சில வணிகர்கள் தங்கள் உயிரினை தங்களுடைய லைஃப் என்று சொல்லக்கூடிய எல்ஐசி அவர்களுக்கு காப்பீடு வழங்குது அல்லவா, அதே போன்ற ஒரு காப்பீடு சிலர் வாங்குவதில்லை. எனவே இந்த வணிகர்கள் வாரிய உறுப்பினராகின்ற அனைவருக்கும், அனைத்து உறுப்பினர்களுக்கும் ₹3 லட்சம் அவர்களுக்கு, அவர்கள் உறுப்பினராக இருக்க காலத்திலே அவர்கள்

0: ஏதேனும் மரணம் நடந்துவிட்டால் உடனடியாக இந்த தொகையை, காப்பீட்டு தொகையை உறுப்பினர்களுக்கு வழங்குகிறது 3 லட்சம். அடுத்து அவர்களுக்கு இதய நோய், சிறுநீரகம் போன்ற பல்வேறு புற்றுநோய் போன்ற தீவிர நோய்கள் வந்துவிட்டால் உடனடியாக நல்ல வைத்தியம் பெறுவதற்காக ₹50,000 வரை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடைகளில் நிறைய கடைகள் தீ பற்றக்கூடிய வகையிலே, தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது தீ பயன்பாடு உடைய உணவகங்களாக இருக்கட்டும், இன்னும் பல தீ இருந்தால்தான் நடைபெறும் என்ற தொழில்களாக இருக்கட்டும், இலகுவாக தீப்பிடித்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மின்சாரத்தினாலும் அடிக்கடி தீப்பிடிப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். எனவே அரசு எங்காவது இந்த வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராக அவருடைய கட்டிடத்திலே அல்லது அந்த இயந்திரங்கள் உள்ள பகுதியிலே தீப்பிடித்து விட்டால் அதற்கு உடனடியாக அந்த கடையை சரி செய்ய ₹20,000 வழங்கப்படுகிறது. அவர்களுடைய குழந்தைகள், உறுப்பினராவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, மாநில அளவிலே அந்த குழந்தைகள் விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெற்றால் அதற்கு தனியே ஊக்கத்தொகை, நலிவுற்ற வணிகர்கள் ஒரு கடை வைக்க வேண்டும், சிறிய கடை, அதற்கு ஒரு ரெடிமேடு கடை தேவை என்றால் அதை வாங்கவோ அல்லது 3 சக்கர வண்டியிலே சென்று ஆங்காங்கே வியாபாரம் செய்யக்கூடிய விருப்பம் இருந்தால் அதை வாங்குவதற்காக ₹10,000 அந்த வணிகருக்கு உடனடியாக உதவி வழங்கப்படுகிறது. மாநில அளவிலே 10ஆம் வகுப்பு +2 அளவிலே முதல் 3 மதிப்பெண் பெறும் குழந்தைகளுக்கு நிதி உதவி பரிசுத் தொகை வழங்குகிறார்கள். மேலும் உணவு பாதுகாப்பு சட்டப்படியோ இதர சட்டப்படியோ பதிவு எண்கள் பெற வேண்டும். அவர்கள் புதிதாக உறுப்பினராகுவதற்கு ஒரு முகாம் நடத்தி அவர்களை உறுப்பினர்களாக்க வேண்டும். வேறு வகையான எந்த ஆலோசனையும் பெற வேண்டுமென்றால் வணிகர் நல சங்கங்களோடு இணைந்து பல சிறப்பு முகாம்களை நடத்துகிறார்கள். இதனுடைய தலைமை அலுவலகம் சென்னையிலே அமைந்திருக்கிறது. கிரீம்ஸ் ரோடு சென்னை 6 என்ற இடத்திலே அமைந்திருக்கிறது. அவருடைய தொலைபேசி எண் 0044-25-34-13-52 ஆகும். ஒவ்வொரு சங்க உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அந்த சங்கத்தின் மூலமாகவே இந்த விண்ணப்ப பாரங்களை பெற்று உதவியாக இருக்கட்டும் அல்லது முகாம்களில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், தேவையான அந்த கடை, இரும்பால் செய்யப்பட்ட கடைகள், 3 சக்கர வாகனங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு இந்த அலுவலகத்தையோ அல்லது ஆங்காங்கே இருக்கும் வணிகர் நல சங்கங்களையோ வணிகர்கள் அணுகலாம். இன்று வணிகர்கள்தான் அரசுக்கு அதிக வருமானத்தை உண்டாக்கி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வணிகரும் சரியாக கணக்குகள் வழக்குகள் வைத்து அந்த GST என்ற கூடிய வரியை, 20 லட்சம் ரூபாய் அவர்கள் வருடத்திற்கு டேனவர் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வரி இல்லை, அதன் மேல் அந்த டேனவர் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய வியாபாரத்தினுடைய தொகை அதிகமாகும் போது அவர்கள் கண்டிப்பாக வணிக வரி வசூல் செய்து சரியாக கட்ட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கணக்கு வழக்குகளை கொடுக்க வேண்டும். அப்படி வணிகர் GST அடித்து வணிகர் நல வாரியத்திலே உறுப்பினரானால் இலகுவாக வங்கிகளிலே கடன் பெற முடியும். சரியாக கடனுதவி வாங்கி பெற்று அதை திருப்பி செலுத்திவிட்டாலும் மீண்டும் மீண்டும் கடனுதவியை தருவதற்கு கூட்டுறவு வங்கிகளும் அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கிகளும் தயாராக இருக்கின்றன. அதற்கும் வணிக நல வாரியங்களும் சங்கங்களும் உதவி செய்கின்றன. ஒவ்வொரு பதிவு பெறாத வியாபாரியும் கண்டிப்பாக GST பதிவு எண் பெற வேண்டும். தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராகி அதனுடைய பயன்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 7:07. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க போகிறோம். மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ரூப்குமார், ஹரிணி, ஹான்ட்ரியா, GV பிரகாஷ்குமார் பாடியிருக்காங்க. GV பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:14. நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம் தமிழே அமுதே. நம் தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழே அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று இளங்கோ அவர்கள் நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: உடலில் உறுதியும் ஆரோக்கியமும் உடையவரே உலகில் உண்மையான இன்பத்தை பெற்றவர் ஆவார். நம் பழந்தமிழ் இலக்கியங்கள் உடல் ஆரோக்கியம் பற்றியும் பிணி அகற்றும் மருத்துவ முறைகள் பற்றியும் உண்ணும் முறை பற்றியும் சிறப்பாக எடுத்து கூறுகின்றன. எப்படி உணவினை உண்ண வேண்டும் என்பது பற்றி ஓர் பழம் பாடல், நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேரை உரைக்கில் போமே பிணி என்று எடுத்துரைக்கிறது. நீரை நன்றாக காய்ச்சி அதன் அளவினை குறைத்து வத்த வைத்து ஆற வைத்து பருகினால் நோய் தீரும். நெய்யை வெண்ணெயாக சாப்பிடாமல் கட்டி நெய்யாக கூட சாப்பிடாமல் நன்றாக உருக்கி திரவ வடிவிலே உணவில் சேர்த்து கொண்டு சாப்பிடுவோமையானால் நோய் நம்மை அண்டாது. இன்னும் ஒரு செய்தி, இந்த நெய் என்பது மிகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு மருந்தாகும். மோரை கட்டியாக சாப்பிடாமல் நன்றாக நீர் கலந்து பெருக்கி சாப்பிட்டாலும் நோய் அண்டாது என்கிறது அப்பாடல். இன்னொரு பாடலிலே, ஓர் அடி நடவேல் ஈர் அடி இருக்கேல் இருந்து உண்ணேல் படுத்து கிடவேல் என்று எடுத்து எம்புகிறது. ஓரடி நடவேல் என்றால் நம்மை பின்தொடர்ந்து வருகின்ற ஒன்று உண்டு, வள்ளுவர் கூட வீயாது வரும் என்று சொல்லுவார். அது என்னது என்றால் நிழல். எப்பொழுது நாம் சென்றாலும் எங்கு சென்றாலும் நிழல் நம்மை தொடர்ந்து வரும். காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் நிழல் கொஞ்சம் பெரிதாக விழும். ஆனால் நண்பகல் நேரத்திலே நிழல் மிக குறுகலாக ஒரு அடிதான் விழும். அப்படியானால் ஓரடி நடவேல் என்றால் ஓரடி நிழல் விழுகின்ற நண்பகல் நேரத்தில் நீ நடக்காதே என்பது பொருள். ஈரடி இருக்கேல் ஈரத்துணியோடு ஓர் இடத்தில் அமராதே. ஈரத்துணியோடு அமர்வாயானால் உடம்பானது பயங்கரமான சூட்டினை பெற்று நோயினை தரும். ஆகையினாலே ஈரடி இருக்கேல் என்று எடுத்துரைக்கும். அடுத்தால சொல்றாரு, இருந்து உண்ணேல். இருந்து உண்ணேல் என்றால் இதற்கு முன்பு சாப்பிட்ட அந்த உணவானது வயிற்றிலே இருக்கும் பொழுது, அதாவது உணவு ஜீரணமாகாமல் இருக்கும் பொழுது மீண்டும் வேறு உணவை சாப்பிடாதே என்பது பொருள். வள்ளுவப்பெருந்தகை சொல்லுவார், மருந்தர வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். நீ சாப்பிட்ட சாப்பாடு நன்றாக செரிமானம் அடைந்த பிறகு நீ சாப்பிடுவாய் என்று சொன்னால் உன்னுடைய உடம்பு

0: நோய்களுக்கு மருந்து என்ற ஒன்றே தேவை இல்லை என்று சொல்வார். அடுத்தால படுத்து கிடவேல். படுத்து கிடவேல் என்றால் தூக்கம் வராத போது, அதிலும் குறிப்பாக பகல் நேரத்திலே சோம்பேறியாக படுக்கையிலே படுத்து கிடக்காதே. அப்படி நீ படுக்கையிலே படுத்து கிடப்பாய் என்றால் தேவையற்ற கெட்ட எண்ணங்கள் உன் மனதிலே நிழலாடும். இன்னும் சொல்ல போனால் எண்ணங்கள் உடலில் நீலக்குருதியை, தீய எண்ணங்கள் உடலில் நீலக்குருதியை ஓட வைக்கும், நோயை தானாகவே அழைத்து வரச் செய்யும். ஏனென்றால் மனமே உடலுக்கு எஜமான். மனம் தவறான எண்ணங்களை பீடிக்கப்படும் பொழுது நோய் நம்மை அண்டிவிடும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று என்பது வள்ளுவருடைய வாக்கு. ஒரு சாப்பாடானது மிகினும் குறையினும், அதிகமாக சாப்பிட்டாலும் குறைவாக சாப்பிட்டாலும் நோய் செய்யும், நோய் வரும். அதே போல வாதம் பித்தம் சிலேட்டுமம் என்று சொல்லப்பட்ட அந்த வாத நாடிகள் அளவுக்கு அதிகமாக துடித்தாலும் நோய் வரும். அந்த மூன்று நாடிகளும் குறைவாக துடித்தாலும் நோய் உண்டாகும். தாழ்ந்து கிடவேல் நடவேல், தன்மை இழவேல், தாழ்ந்து நடவேல், திருவினை வென்று வாழ், தீயோர்க்கு அஞ்சேல், துன்பம் மறந்திடு. உன்னுடைய இயல்பான குணநலன்களையும் சுயமரியாதையையும் எக்காலத்திலும் இழக்காதே. எவர் முன்பும் தாழ்ந்த மனப்பான்மையுடன் அடிமைத்தனத்துடன் நடந்து கொள்ளாதே. எக்காலத்தும் எச்சூழ்நிலையிலும் எவருக்கும் அடிபணியாதே. ஔவை பாட்டி சொல்வா, காலை மாலை நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இதே செய்திய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையும் சொல்லுவார். காலையிலும் மாலையிலும் நடைபயிற்சி செய்து காற்று வாங்கி வருபவனுடைய காலை தொட்டு காலனானவன் ஓடி போவான் என்று கவிமணியும் அதை எடுத்துரைக்கிறார். காலை மாலை நாள்தோறும் காலார நடந்து தூய காற்றை சுவாசித்து வருகின்ற மனிதர்களை எப்பொழுதுமே காலன் நெருங்க மாட்டான். கவிமணி இன்னும் சொல்லுவார், உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தம் உள்ள இடம் எங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவாயேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. ஆளும் அரசனானாலும் ஆகும் வேலை செய்வானேல் நாளும் நாளும் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே. அவனுடைய வேலைகளை அவனவன் செய்து கொண்டிருப்பான் என்றால் வைத்தியர் அவனுடைய நாடி பிடித்து நோய் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது பொருள். கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா. இதே செய்தியே ஔவையாரும் சொல்றார், கவிமணியும் சொல்றார். ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய், நோய் பெற்று வருவான் என்பது பொருள். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா. 100 வயதும் தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே. வருமுன் நோயை காப்பாயே, பையம் புகழ வாழ்வாயே என்பது கவிமணியின் கூற்று. ஔவை பாட்டி கூட சொல்லுவாள், மீதூன் விரும்பேல் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதே. நுண்மை நுகரேல் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஜீரணமாகாத உணவினை உண்ணாதே. இப்படி நமது பழந்தமிழ் இலக்கியங்கள் வாழும் முறை பற்றியும் நாம் உண்ண வேண்டிய உணவு முறை பற்றியும் எடுத்து இயம்புகிறது. அத்தகைய வழிகளை நாம் கை கொள்வோமையானால், அதை பின்பற்றி ஒழுகுவோமையானால் வாழ்வு என்றும் இன்பமயமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தமிழே அமுதே. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 7:22. நிகழ்ச்சியில் அடுத்து சத்தியம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாதனா சர்க்கம் பெனிஜெயால் பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில யுக பாரதி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:29. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.
4: சக ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. கிட்டத்தட்ட 1 மாதமாக உங்களோட ஆங்கிலம் பற்றி உரையாடிட்டு இருக்கேன். இன்றைக்கி நன்றி சொல்கிறது எப்படி, ஆங்கிலத்தில் நன்றி சொல்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தமிழாக இருந்தால் நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஆனால் நம்ம மேக்சிமம் வந்து இங்கிலீஷ்லேயே நன்றி சொல்லிடுறோம், தேங்க்ஸ் அல்லது தேங்க்யூ. இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசமாக இருக்கா? இங்கிலீஷில் சில விஷயங்களை வந்து நமக்காக கண்டுபிடிக்க முடியாது, யாராவது சொன்னால் தான் தெரியும். இப்போ தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறத விட தேங்க்யூ அப்படின்னு ரெண்டு வார்த்தையில் சொல்கிறது கொஞ்சம் மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்படின்னா, ஒரு ரெண்டு பேர் உரையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை அப்படின்னா ஒரு வார்த்தை அல்லது ரெண்டு வார்த்தையில் தான் நம்ம பதில் சொல்வோம். இப்போ ஒரு பையன் வேலை இல்லை, படித்து முடிச்சிட்டான். அப்பா சொல்கிறாரு, ஒரு ஃப்ரெண்டை பார்த்து ஒரு பயோடேட்டா கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. இந்த பயோடேட்டா அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது. இங்கிலீஷில் சொல்லும்போது ரெசியூமே, RESUME, ஆனால் ரெசியூமே அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்காவில் இது சிவி, கரிக்குலம் விட்டே அப்படின்னு ஆகுது. இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அப்பா மறுபடியும் அடுத்த நாள் நைட்டு பையனை பார்க்குறார். ஏன்னா அவர் ஃப்ரெண்டை போய் பார்த்தியா? ஆமாம். என்ன சொன்னார்? அவர் இல்லை. சரி, வீட்டில் என்றைக்கு வருவார் கேட்டியா? ஒரு வாரம் ஆகும். அதாவது ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை. பையனுக்கு வேலை இல்லை, அப்பா சத்தம் போடுறாரு, அதனால் அங்கே அதிகம் பேசக்கூடிய விஷயம் இல்லைன்னு ஆகுது. ஆனால் இதே இது ஒரு ஆஃபீஸரும் அவருக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளும் பேசுகிறாங்கன்னு வைங்க. ஒரு அதிகாரி அந்த கீழே இருக்கிற ஆள்கிட்ட ஒரு லெட்டரை ஒருத்தர் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறார். இது காலையில் 6 மணிக்கு ஒரு வாக்கிங் போயிடுவார், நீங்கள் அவரை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னா. இப்போ லெட்டரை கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்டால், கொடுத்தாச்சு சார் அப்படின்னு சொன்னால் போதும். ஆனால் இவர் என்ன சொல்வார்? சார், நீங்கள் 6 மணிக்கு போயிடுவார்னு சொன்னீங்களா, நான் 5:30 போயிட்டேன். ஒரு 5:30 தான் வந்து வீட்டில் லைட் எரிஞ்சுது சார், 6 மணிக்கு கரெக்டாக வெளியே வந்தார். உடனே இந்த மாதிரி சார் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் சார், கொடுத்துட்டேன். அப்போ ஒரு வார்த்தையில் முடிக்க வேண்டியதுக்கு இவ்வளோ வார்த்தைகள். வார்த்தைகள் கூடும்போது பணிவு ஜாஸ்தி. அதனால தான் இப்போ தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையை விட தேங்க்யூங்கிற வார்த்தை பெருசு. இப்போ நிறைய விதங்களில் சொல்லலாம். தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச், மெனி தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி இங்கிலீஷில் மெனி தேங்க்ஸ். தேங்க்ஸ் அ லாட், அதுக்கு இன்னொரு வகை. தேங்க்ஸ் அ மில்லியன் அப்படிங்கா. தேங்க்ஸ் அ பஞ்ச், ஒரு கொத்து நன்றி, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் அதுவும் காமனாக இருக்கிறது தான். அல்லது தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப், உன் உதவிக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ, அது இன்னொரு வகை. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப், நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஐ கான்ட் தேங்க் யூ எனஃப், உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல தமிழில் சொல்லணும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயம், இந்த தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்ம வேறு வேறு மாதிரி நம்ம பிச் லெவலை ஏற்றி இறக்கி சொன்னோம் அப்படின்னா இன்டர்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், மீனிங் மாறுது. எப்படி அப்படின்னா, இப்போ தேங்க்யூ, இப்போ தேங்க்ல சத்தம் ஏறி யூவில் சத்தம் இறங்குதுன்னு வைங்க. தேங்க்யூ அப்படின்னா அதுதான் சின்சியராக சொல்கிறது, நம்ம ரொம்ப நன்றி உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது. இதே இதை தேங்க்யூ, தேங்க்ல ஆரம்பித்து யூ கொஞ்சம் சவுண்டு கூடுதுன்னு வைப்போமே, இது ஒரு ரைசிங் இன்டர்னேஷன். இது ரொம்ப கேஷுவலாக

0: ஒரு இடத்துல போகிறோம், பஸ் டிக்கெட்டுக்கு பைசா கொடுக்குறோம், ஒரு டிக்கெட்டை கொடுத்துட்டாரு, ஓ தேங்க்யூ சொல்லிட்டு போகலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, சில பேர் வந்து சொன்னால் அவர் உங்களுக்கு நன்றி, சே முதல்ல நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, இதுவும் இங்கிலீஷில் இருக்குது. எப்படி வருது அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னா நோ தேங்க்யூ, அந்த யூவை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தான் நன்றி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது. சரி, பொதுவாக யாராவது நன்றி சொன்னால் நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? தமிழில் அதுக்கெல்லாம் பெரிய வார்த்தைகள்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஸ்மைல், அதாவது நன்றியை ஏற்றுக்கிறது. யாராவது பரிசு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லாமல் ஏற்றுக்கிறது எப்படியோ அதே மாதிரி நன்றியை ஒரு ஸ்மைல் பண்ணி ஏற்றுக்கிறது. அல்லது யாராவது ஒரு பையன் சைக்கிளில் கீழே விழுந்துட்டான், தூக்கி விடுறோம் அப்படின்னா தூக்கி விட்டுட்டு என்ன சொல்லுவோம், அவன் நன்றி அப்படின்னு சொன்னால் பார்த்துப்போ ஜாக்கிரதையாக போ இல்லையா. அப்போ இப்படி தான் இருக்க தவிர இதுக்கு, ஆனால் இங்கிலீஷில் இதுக்கு நிறைய இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது நோ மென்ஷன் அப்படின்னு சொல்லணும், தேங்க்ஸ்னு சொன்னால் சும்மா இருக்கக்கூடாது, மண் மாதிரி சிரிக்கக்கூடாது, இங்கிலீஷில் நோ மென்ஷன். அப்புறம் பின்னாடி சொல்லி கொடுத்தாங்க நோ மென்ஷன் வந்து பக்கா இங்கிலீஷ் இல்லை, டோன்ட் மென்ஷன் இட். அப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு அர்த்தம் அதுக்கு. அல்லது நாட் அ பிக் டீல் அப்படிங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். மை ப்ளஷர் அப்படிங்க, அல்லது த ப்ளஷர் இஸ் மைன், அந்த அந்த நன்றி அந்த விஷயம் செய்கிறதுல அவளுக்கு ஒரு அவருக்கு ஒரு சந்தோஷம், நமக்கும் அதில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுது. அல்லது எனி டைம் வெல்கம் அதுவும் வச்சுருக்கோம், யூ ஆர் வெல்கம், எப்போனாலும் நீங்கள் உதவினா என்கிட்ட வரலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அதுக்காக கடன் கொடுத்தவர்கிட்ட போய் அதை சொல்ல முடியாது யூ ஆர் வெல்கம்னு, ஸோ அது இல்லை. அப்போ இதை சொல்கிறது, அப்போ ஒரு விஷயம் சொன்னால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, நம்ம அதையும் சேர்த்தே வந்து இங்கிலீஷில் படிச்சுக்கணும். இப்போ அந்த ஒரு மாதம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நிலையத்தாருக்கு நன்றி, நாளை பார்க்கலாம்.
1: நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். நேரம் சரியாக காலை 7:34 நிகழ்ச்சியில் அடுத்து சகுனி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சோனு, சைந்தவி, ஜி வி பிரகாஷ்குமார் பாடியிருக்காங்க, நா முத்துக்குமார் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க, ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் சரியாக காலை 7:40 நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கலாம். தக்காளி 38 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 38, வெண்டைக்காய் 36, புடலங்காய் 30, சுரைக்காய் 18, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 10 ரூபாய், தடியங்காய் 10 ரூபாய், அவரைக்காய் 130, கொத்தவரங்காய் 22, பாகற்காய் சிறியது 65, பெரியது 40 ரூபாயில் இருக்குது, பச்சை மிளகாய் 48, முருங்கைக்காய் 34, பெரிய வெங்காயம் 60, சிறியது பார்த்தீங்கன்னா 56 ரூபாயில் இருக்குது, சின்ன வெங்காயம் 90 ரூபாய், காராமணி 24, கோவைக்காய் 75, தேங்காய் பெரியது 60 ரூபாய், சிறியது 56, வாழைக்காய் 40, வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10, வாழை இலை 20 ரூபாயில் இருக்குது, கீரை வகைகள் ஒரு கட்டு 15 ரூபாய், மல்லி இலை 35, புதினா 60, கருவேப்பிலை 35, வெள்ளரிக்காய் 26, இஞ்சி 175, மாங்காய் 90, நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 26, கேரட் 48, ரிங் பீன்ஸ் 135, சவுச்சோ 36, முட்டைகோஸ் 28 ரூபாய், பீட்ரூட் 38 ரூபாய், காலிஃபிளவர் 52, குடமிளகாய் 55, பஜ்ஜி மிளகாய் 55, வெள்ளை பூண்டு 280 ரூபாயில் இருக்குது, பட்டர் பீன்ஸ் 130 ரூபாய், சோயாபீன்ஸ் 120 ரூபாய், பச்சைப்பட்டாணி 170, சேம்பு 45, சேனைக்கிழங்கு 40, சீனிக்கிழங்கு 60 ரூபாய், பனங்கிழங்கு 60 ரூபாய். பழவகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 110 ரூபாயில் இருக்குது, ஏலக்கி 90, மட்டு 85, நேந்திரம்பழம் 100 ரூபாயில் இருக்குது, பச்சை வாழைப்பழம் 60 ரூபாய், கற்பூரவள்ளி 70 ரூபாயில் இருக்கு, கோழிக்கூடு 65, நாட்டு வாழைப்பழம் 65, எலுமிச்சை 170, ஆப்பிள் 200, அன்னாச்சி பழம் 70, மாதுளை 200, சிவப்பு கொய்யாப்பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யாப்பழம் 60 ரூபாயில் இருக்கு, சப்போட்டா 50 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 85, திராட்சை 120, சாத்துக்குடி 70 ரூபாயில் இருக்கு, கிருணிப்பழம் 50, சீதாப்பழம் 100, தர்பூசணி 30. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு அழகான பாடல் கேட்க போறோம். பியார் பிரேமா காதல் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. நிரஞ்சன் பாரதி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:42 ஆயிட்டு இருக்கு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்களை நேரம் சரியாக காலை 7:47 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுருக்கிறீங்க வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் யாருக்கானது அப்படின்னா, முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்கள் வாங்குறாங்களே அவங்களுக்கானது தான். அவங்களோட உதவித்தொகை பெறுகிறவர்கள் எல்லாமே அவங்களோட வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும், அது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த செப்டம்பர் 2026 முதல். இந்திய அரசின் அறிவுறுத்தலின்படி செப்டம்பர் 2026 இந்த மாதம் முதல் ஆதார் அடிப்படையிலான பண பரிவர்த்தனை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி முதியோர் ஓய்வூதியம் திட்டம் நீங்க வாங்குறீங்க, அதன் மூலமா உதவித்தொகை நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இனிமேல் கம்பல்சரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க ஆதார் எண்ணோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கு, இல்லைனா இதை பத்தி ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா, மாவட்ட ஆட்சியரகத்தில் இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் அலுவலகங்களில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த உதவி மையங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டுட்டு எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. நானும் ரவுடி தான் திரைப்படத்திற்காக அனிருத் இசையில் அனிருத் அவர்களும் நீட்டி மோகன் அவர்களும் பாடியிருக்காங்க. தாமரை அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:48.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் சரியாக காலை 7:53 ஆயிட்டுருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, வணக்கம் வரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆகம குழுவினரால் கண்டறியப்பட்ட திருக்கோவில்கள் குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 25/9/2026 அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சொல்லலாம். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அந்த கோயிலை பற்றிய தகவல்கள் வந்து இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், இல்லை இதில் விட்டுருக்கு, இல்லைனா இது கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கான டேட் பார்த்தீங்கன்னா 25/9/2026 தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி 10/10/2026 அன்று மாலை 5:45 நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. எங்கே தெரிவிக்கணும் அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸை எழுதி நீங்கள் தபால் மூலமாக அனுப்பலாம், அப்படி இல்லைனா வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம். வெப்சைட் முகவரி, இணையதள முகவரி என்ன அப்படின்னா www.hrce.tn.gov.in. மறுபடியும் சொல்கிறேன், www.hrce.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகம், 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34 அப்படிங்கிற முகவரிக்கு தபால் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைவான பாடல் கேட்க போகிறோம். ஆடுகளம் திரைப்படத்திற்காக எஸ்பிபி எஸ்பி சரண், அதே மாதிரி பிரசாந்தினி பாடியிருக்காங்க, ஸ்னேகன் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

0: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க, வணக்கம். பரணி நிகழ்ச்சி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி.

0: பஞ்சனா வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இன்று பத்திரப்பதிவு என்றால் என்ன, போலி ஆவணங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது பற்றிய தகவலினை கேட்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பத்திரப்பதிவு என்றால் என்ன, ஏமாற்று பத்திரத்தை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றிய சட்டம் சங்கதிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். பத்திரப்பதிவு அதாவது ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் என்பது ஒரு சொத்தின் உரிமையை சட்டபூர்வமாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்றும் மற்றும் அதை அரசின் அதிகாரப்பூர்வ பதிவேட்டில் பதிவு செய்யும் ஒரு சட்ட செயல்முறையாகும். 1908 இந்திய பதிவு சட்டத்தின் கீழ் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த பத்திரப்பதிவின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஒரு சொத்து உங்களுக்கே சொந்தமானது என்பதற்கான வலுவான சட்டப்பூர்வ ஆதாரம் இந்த பத்திரப்பதிவு மூலம் மட்டுமே. ஒரே சொத்தை பலருக்கு விற்பனை செய்வது, போலி ஆவணங்களை உருவாக்குவது போன்ற மோசடிகளை இந்த பத்திரப்பதிவு தடுக்கிறது. பதிவு செய்யப்பட்ட பத்திரங்களின் விவரங்கள் அரசின் சப்ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் பொது பதிவேடாக பராமரிக்கப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் இதன் உண்மைத்தன்மையை வில்லங்கச் சான்று மூலம் சரிபார்க்கலாம். பதிவு செய்யப்படக்கூடிய பத்திரங்களின் முக்கியமான வகைகள் என்னவென்று பார்த்தால், முதலில் கிரயப்பத்திரம். ஒரு சொத்தை பணத்திற்காக முழுமையாக விற்பனை செய்யும் போது எழுதப்படும் பத்திரம். அடுத்ததாக பார்த்தால் தான பத்திரம், இதை கிஃப்ட் டீடுன்னு சொல்லுவாங்க. பிரதிபலன் எதுவுமின்றி, அதாவது பணம் எதுவுமின்றி, அன்பின் அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது பிறருக்கோ சொத்தை பரிசாக அளிப்பது, இது தான பத்திரம். அடுத்தது பாக பிரிவினை பத்திரம், பார்ட்டிஷன் டீடு என்று சொல்வார்கள். குடும்பத்தில் உள்ள கூட்டு சொத்தை, பிரிக்கப்படாத கூட்டு சொத்தை வாரிசுகள் தங்களுக்குள் பிரித்து கொள்வது, அப்படி பிரித்து கொண்டு அதனை பதிவு செய்து கொள்வது. அடுத்ததாக பார்த்தால் உயில். ஒருவர் தனது காலத்திற்கு பிறகு தனது சொத்து யாருக்கு போய் சேர வேண்டும் என்று எழுதி வைப்பது உயில். உயில் பதிவு செய்வது கட்டாயமில்லை, ஆனால் பதிவு செய்வது பாதுகாப்பானது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடமான பத்திரம், மார்க்கேஜ். சொத்தை பிணைமாக வைத்து வங்கி அல்லது பிற நபர்களிடம் கடன் பெறும்போது பதிவு செய்யப்படுகிறது. அடுத்ததாக அதிகார பத்திரம், இதை பொது அதிகார பத்திரம் என்று சொல்வார்கள், பவர் ஆஃப் அட்டானி. நம்ம ஏற்கனவே பொது அதிகாரம் பற்றி நிறைய தெரிந்து கொண்டுள்ளோம். தனது சொத்து தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சொத்தின் உரிமையாளர் மற்றொரு நபருக்கு அதிகாரம் அளிப்பது, இது பொது அதிகார பத்திரம். சரி, இது மாதிரி நிறைய பத்திரங்கள் இருக்கிறது. இந்த பத்திரப்பதிவு செய்ய தேவையான என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் என்று பார்த்தால், முந்தைய தாய் பத்திரம் கட்டாயம் வேண்டும். ஒரு சொத்தின் பழைய உரிமையாளர்கள் பற்றிய விவரங்கள், வில்லங்க சான்று என்று பார்க்கும்பொழுது குறைந்தபட்சம் 13 முதல் 30 சொத்தின் வில்லங்க விவரங்கள். வருவாய்த்துறை ஆவணங்கள், அதாவது பட்டா சிட்டா இதெல்லாம். அதுக்கப்புறம் அடையாளச் சான்று வேண்டும், பதிவு செய்யும் பொழுது அடையாளச் சான்று கட்டாயம் வேண்டும். விற்பவர் வாங்குபவர் மற்றும் சாட்சிகளின் ஆதார் கார்டு, பான் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், இப்போ புகைப்படங்கள்லாம் கிடையாது, அது அங்கேயே பதிவு செய்யப்படுகிறது. அதே மாதிரி நிலம் அல்லது கட்டிடத்தின் அளவு மற்றும் எல்கைகளை காட்டும் வரைபடம், இவைகளெல்லாம் ஒரு பதிவுக்கு அவசியமான ஆவணங்கள். இந்த பத்திரப்பதிவு நடைமுறை எப்படி செய்யப்படுகிறது என்றால், வழக்கறிஞர் மூலம் சொத்தின் அசல் ஆவணங்கள், தாய் பத்திரங்கள் மற்றும் வில்லக சான்றிதழை சரிபார்க்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட ஆவண எழுத்தர், இப்போ வந்து முழுக்க முழுக்க வழக்கறிஞர் தான் ஆவணம் எழுத வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே வழக்கறிஞர் மூலம் சொத்து விவரங்கள், தொகையின் மதிப்பு மற்றும் எல்லைகளை குறிப்பிட்டு பத்திரத்தை உருவாக்க வேண்டும். அரசின் வழிகாட்டின் மதிப்பின்படி, கைட்லைன் வேல்யூன் சொல்லுவோம், அல்லது சொத்தின் சந்தை மதிப்பில் எது அதிகமோ அதற்குரிய முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும். இது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். ஆவண வகையை பொறுத்தும் இந்த முத்திரை கட்டணம் வேறுபடும், பதிவு கட்டணமும் வேறுபடும். இது ஏற்கனவே நாம் தெரிந்து வைத்திருக்கிறது தான், இருந்தாலும் சொல்கிறேன். தமிழ்நாடு பதிவுத்துறையின் அந்த TN ரெஜினட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த இணையதளத்தில் விவரங்களை பதிவேற்றம் செய்து பதிவு மையத்திற்கு செல்ல நேரத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அதாவது டோக்கன் போடுறதுன்னு சொல்லுவாங்க.

0: குறிப்பிட்ட நேரத்தில் விற்பவர், வாங்குபவர் மற்றும் ரெண்டு சாட்சிகள் பதிவு அலுவலகத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டும். இப்பொழுது ஆன்லைன் பதிவு வந்திருக்கிறது. அந்த பதிவு அலுவலகத்தில் அனைவரின் கைரேகை, புகைப்படம் மற்றும் விரல் அடையாளங்கள் பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்படும். ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பின் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் பதிவு எண் வழங்கப்பட்டு பதிவு செய்யப்படும். அந்த அசல் பத்திரம் அந்த வாங்குபவரிடம் ஒப்படைக்கப்படும். இதுதான் பதிவு அப்படிங்கக்கூடிய பத்திரப்பதிவு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை ஆகும். இந்த பத்திரப்பதிவுக்கு பின் என்ன செய்ய வேண்டியலாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை நாம் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: பத்திரப்பதிவு என்றால் என்ன, போலி ஆவணங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது பற்றிய உரையை தந்தவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் ஒலிக்கிருக்கக்கூடிய பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து.

0: வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: சூரியகாந்தம். சூரியகாந்தம் ராகத்தின் சுரஸ்தானங்கள் சட்ஜமம், சுத்தரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

0: 17வது மேளகர்த்தராகமாகிய சூரியகாந்த ராகத்தை அபியாசம் செய்யும் பொழுது மகாபாரதத்தில் 17வது நாள் போரும் கர்ணனையும் நினைக்க தோன்றுகிறது. சூரியகாந்தம் ராகத்தில் கோடீஸ்வர ஐயர் அவர்கள் கஞ்சம் கொஞ்சம் செஞ்சரன் நின் என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் ஒழுக்கியிருக்கக்கூடிய பாடல் தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நேரம் 8:31. தொடர்வது
1: இன்றைய குறுஞ்செய்தி. பயணிகளின் தனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1-2-6-0-5 சென்னை.
2: மந்திரியாரே, நகர்வளத்திற்கு இன்று ரயிலில் செல்லலாம் என்று கூறி என்னை அழைத்து வந்து 1 மணி நேரமாக இங்கு அமர வைத்திருக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம்தான் நாம் ரயிலுக்காக காத்திருப்பது?
3: அடச்சே, இந்த காலத்தில் யாருக்கும் பொறுமை இல்லை, எதிலும் பொறுமை இல்லை, எதற்கும் பொறுமை இல்லை, எல்லாவற்றுக்கும் அவசரம்.
2: என்ன கூறினீர், என்ன கூறினீர்? ஜாடை மாடையாக நீர் என்னைத்தானே கூறினீர்.
3: ஐயோ மன்னா, நான் போய் தங்களை போய் அப்படி கூறுவேனா? பொதுவாகத்தான் கூறினேன் மன்னா.
2: அப்படியா? அப்படி நீர் யாரை கூறினீர்
3: மன்னா? நடைமேடை 1 நடைமேடை 3 செல்வதற்கு இந்த படிக்கட்டுகளின் வழியை ஏறி அந்த பாலம் கடந்து இந்த பக்கம் இறங்கினால் சென்று விடலாம். இவ்வளவு தூரம் படியேற கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு ரயில் தண்டவாளத்திலேயே கடந்து நடைமேடை ஏறி கொண்டிருக்கின்றனர் சில மக்கள். அவர்களை தான் அப்படி கூறினேன்.
2: மந்திரியாரே, ரயில் தூரத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறது, அருகே வருவதற்குள் கடந்து விடலாம்.
3: அட என்ன மன்னர் தாங்கள், அங்கே பாருங்கள், அவர்கள் கையில் இருக்கும் லக்கேஜ்
2: நடப்பதற்குள் ரயில் மிக அருகில் வந்துவிடப் போகிறது. அப்படியே அருகே வந்தாலும் இந்த ரயில் இந்த நிலையத்தில் நின்றுவிட்டுதானே போகிறது. பிறகு ஏன் மந்திரியாரே இப்படி அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்?
3: என்ன மன்னா தாங்கள், இந்த ரயிலின் ஹார்ன் சத்தத்தை கேட்க முடியுமா? மிக நீண்ட ஹார்ன். அப்படி எனில் அந்த ரயில் இந்த ரயில் நிலையத்தில் நிற்காது என்று அர்த்தம்.
2: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? ரயிலின் ஹார்ன் சத்தத்திற்கு பல அர்த்தங்கள் உண்டு.
3: லோகோ பைலட் என்று அழைக்கிறார்கள். இந்த லோகோ பைலட் ஹானை நீண்ட நேரம் பிரஸ் செய்தால் ரயில் இந்த ரயில் நிலையத்தில் நிற்காது, கடந்து சென்று விடும் என்று அர்த்தம்.
2: நீண்ட நேரம் ஹார்ன் சத்தம் கேட்டால் இதுதான் அர்த்தமா?
3: ஆம்.

0: பண்ணா. இருமுறை நீண்ட நேரம் ஹார்ன் அடித்து விட்டு உடனே ஒரு குறுகிய ஹார்ன் சவுண்டை கொடுத்தால் அந்த ரயிலின் உள்ளே யாரோ ஒருவர் ரயிலின் செயினை பிடித்து இழுக்கிறார் என்று அர்த்தம். அதே லோகோ பைலட் ஒரு குறுகிய ஹார்ன் சவுண்டை கொடுத்தார் என்றால் அந்த ரயிலை சுத்தப்படுத்துவதற்காக எடுத்து செல்கிறார்கள் என்று அர்த்தமாம்.
1: ஓஹோ, ஒரு குறுகிய ஹார்ன் சப்தத்திற்கு இதுதான் அர்த்தமா? அப்படியெனில் இருமுறை குறுகிய ஹார்ன் சவுண்ட் கொடுத்தார் என்றால்
0: ரயில் அந்த ரயில் நிலையத்தை விட்டு கிளம்பி விட்டது, புறப்படுகிறது என்று அர்த்தம்.
1: ஒருவேளை லோகோ பைலட் 3 குறுகிய ஹார்ன் சவுண்டை கொடுத்தால்
0: அந்த ரயில் அந்த லோகோ பைலட்டின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று பொருள். அதுவே 4 குறுகிய ஹார்ன் சவுண்ட் கொடுத்தால் அந்த ரயில் ஏதோ தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அதுவே 6 முறை குறுகிய ஹார்ன் சப்தத்தை கொடுத்தால் அந்த ரயில் ஏதோ ஆபத்தில் சிக்கியுள்ளது என்று அர்த்தமாம்.
1: அடேங்கப்பா, ரயிலின் ஹார்ன் சப்தத்தில் இத்தனை அர்த்தங்களா? நீண்ட ஹார்ன் சப்தமும் ஒரு குறுகிய ஹார்ன் சப்தமும் வரிசையாக கேட்கிறது. அப்படியெனில் என்ன அர்த்தம்?
0: மன்னா, அந்த ரயில் டிராக் மாறுகிறது என்று அர்த்தம். இப்படி ரயிலின் ஹார்ன் சப்தத்திற்கு 11 வகை அர்த்தங்கள் சிக்னல்கள் உள்ளன.
1: இதோ நீண்ட ஹார்ன் சப்தம் கேட்கிறது. அப்படியெனில் இந்த ரயில் இங்கு நிற்காமல் செல்ல போகிறது என்று அர்த்தம். இது தெரியாமல் தான் மக்கள் தண்டவாளங்களில் சர்வசாதாரணமாக அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: மன்னா மன்னா, நாம் செல்ல வேண்டிய ரயில் வந்து கொண்டிருக்கிறது, வாருங்கள் சென்று ஏறிக்கொள்வோம்.
1: யார் முதலில் ஏறினாலும் சரி, அந்த ஜன்னலோர சீட் எனக்குத்தான். ஜன்னல் வழியாக ஒரு துண்டை போட்டு சீட்டை பிடியுங்கள்.
0: என்ன, துண்டை போட்டு சீட்டை பிடிக்கவா? ஐயோ, இந்த மன்னரை எங்கு சென்றாலும் திருத்த முடியாது, திருத்தவே முடியாது.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேரம் 8:40. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு. ரெண்டு குருவி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு தாய்க்குருவியும் ஒரு அப்பா குருவியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்களோட சந்தோஷத்துக்கு இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு ரெண்டு குட்டி குருவியும் வந்து நினைச்சது அவங்களோட ஃபேமிலியில் வந்து சேர்றாங்க. சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அந்த மலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நாள் போக போக அந்த மலையில் வந்து தண்ணி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு. அதாவது மழை அப்படிங்கிறது பெய்யலை. பெய்யலை அப்படின்னோடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே என்ன செய்யுது அப்படின்னா, அந்த அப்பா இப்போ போல ரொம்ப தூரம் போய் அவங்களுக்கான சாப்பாடை எடுத்துட்டு வராங்க. இப்படி பல நாட்கள் போயிட்டு இருக்கு. குருவிகள் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் பறக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த தந்தை வந்து இப்போ இப்போ சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்தும் கொடுத்தும் வந்து அடுத்த நாள் வந்து எம்டி, அதாவது கையில் எதுவுமே எடுத்துட்டு வராமல் வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாருமே வந்து பசியா இருக்காங்க, 4 பேருமே பசியா இருக்காங்க. அப்போ அந்த தாய்க்குருவி இப்படி சொல்லுது, நாளைக்கு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீங்க பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அப்பவும் அந்த ஆண்குருவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஐயோ அவள் எதுக்காக இவ்வளோ தூரம் அலையணும் அப்படின்ட்டு. இல்லை இல்லை நானே போகிறேன் அப்படின்னு, இல்லை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குருவி வந்து சொல்லுது. ரொம்ப தூரமாக போகுது அம்மா குருவியும், தேடி இறைய தேடி தேடி போகுது போகுது, நிறைய மலைகளை தாண்டி போகுது, நிறைய இடங்களுக்கு போகுது. ஆனால் அதுக்கான சாப்பாடு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. வரும்போது ஆனால் அந்த அம்மா குருவி எங்கேயோ இருந்து கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வருது. இதை சாப்பிட்டுட்டு எல்லா 3 பேருமே சந்தோஷமாக, 4 பேருமே சந்தோஷமாக தூங்குறாங்க. ஆனால் எப்போவுமே வந்து தன்னோட ரெக்கைக்குள்ளே குழந்தைங்களை அணைச்சிட்டு தூங்குற அந்த தாய்க்குருவி அன்னைக்கு ரொம்ப ஏன்னா ரொம்ப தூரம் பறந்ததுனாலவோ என்னவோ அதுக்கு வந்து தன்னோட குழந்தைங்களை அணைச்சிக்கவே முடியல. அணைச்சிக்கவே முடியாமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே டயர்டாக அப்படியே படுத்து தூங்கிடுது. காலையில் எழுப்பி பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வேற மலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பறக்கிறதுக்கு ரெடியாகும்போது அந்த தாய்ப்பறவையால் பறக்கவே முடியலையா. ஏன் அப்படின்னா, அது வந்து தன்னோட உடம்புல இருந்து கொஞ்சம் பீஸை வந்து அந்த குழந்தைகளுக்காக இணைச்சிச்சான் கொடுத்துச்சான். அதனால் அதெல்லாம் பறக்கவே முடியல, அந்த தாய்க்குருவியினால் பறக்க முடியல. ஏன்னா எங்கேயுமே வந்து உணவு அப்படிங்கிறது அதுக்கு கிடைக்கவே இல்லையா. உடனே அதை பார்த்த உடனே அந்த குருவிகள் எல்லாமே அழுதுச்சான். அழுது அந்த செகண்ட் வந்து வானத்துலேருந்து மழை இணைச்சிருச்சான், கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருச்சான். அவங்க எங்கேயும் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷனே வரலையா, அங்கேயே சந்தோஷமாக இருந்தாங்களா பல வருஷங்களா. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில், ஐயோ நம்ம என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம், எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரெண்டு பேரும் உழைச்சிட்டே இருக்காங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து கஷ்டங்கள் ரொம்ப இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. உங்களுக்கான டைம் வரும்போது எல்லாமே உங்களை தேடி வரும். அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், எதையும் யோசிக்க வேணாம். உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கானது உங்களை தேடி வரும். நிகழ்ச்சி ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் ஆல்பம் திரைப்படத்திலிருந்து.

அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கே 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் பேசியிருக்கீங்க அப்படின்னா, முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம். 04226251132 மற்றும் ஒரு எண் 04226251133 என்ற எண்களில்

0: நேரம் 8:50. தொடர்வது
1: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
2: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அழகான அரண்மனையில அவர் இருந்தார். அந்த அரண்மனையை விட அழகா ஒரு மாளிகையை அந்த ஊர்லயே வேற ஒருத்தன் கட்டியிருந்தான். அப்படி கட்டி முடிச்சதுல அவனுக்கு ரொம்ப பெருமை. எத்தனையோ செல்வந்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாளிகையை விலைக்கு கொடுத்துடுறியா, எவ்வளவு விலை சொன்னாலும் சரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டாங்க. நான் இதை விற்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான். அவ்வளவு சிறப்பா கலை அம்சத்தோடு அதை கட்டி முடிச்சிருக்கிறான். அதுவே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்களேன், சுற்றிலும் அழகான பூந்தோட்டம். ஒரு நாள் அவன் எங்கேயோ வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறான். அப்போது அந்த மாளிகை தீப்பெட்டி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, பதறி போட்டான். விலைக்கு கேட்டவங்க யாராவது இதை செஞ்சுருக்கணும், இல்லைன்னா மன்னரே செய்த சதியா என்னவோ, இப்படிலாம் அவனுக்கு சந்தேகம். ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய மகன் அங்கே ஓடி வந்தான். அப்பா அழாதீங்க, இதை நான் நேற்று ராத்திரியே நம்ம ஊர் மன்னருக்கு வித்துட்டேன். இதை கட்டி முடிக்க நமக்கு எவ்வளவு செலவாச்சோ அதை போல 3 மடங்கு விலைக்கு வித்துட்டேன், கவலைப்படாதீங்க. இதை விட அழகான மாளிகையை நாம் புதுசாக கட்டிக்கலாம்னா. இதை கேட்டதும் அழுதுகிட்டு இருந்தவன் அழுகையை நிறுத்தினான், சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதே இடத்த நான் வந்து மன்னர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்குவேன், இதை விட அழகான மாளிகையை கட்டுவேன் அப்படின்னு சுற்றி நின்று எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் அவனோட இளைய மகன் ஓடி வந்தான். அப்பா, அண்ணன் சொன்னதெல்லாம் சரிதான், மன்னர்கிட்ட விலை பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனால் வித்தது பேச்சு அளவில் தான். இனிமே தான் பத்திரம் வாங்கணும், எழுதணும், நீங்கள் கையெழுத்து போடணும், பதிவு பண்ணணும், மன்னர்கிட்ட பணம் வாங்கணும், அதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டுதுன்னா. இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தாவே சிரிப்பை நிறுத்தினான், மறுபடியும் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு சம்பவம். இதிலிருந்து என்ன தெரியுது? அந்த அழகான மாளிகை தன்னுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அழுகை வந்தது, அது தன்னுடையது இல்லை அப்படின்னு நினைக்கிற போது சிரிப்பு வந்தது, மறுபடியும் அது தன்னுடையது தான் அப்படிங்கிற உணர்வு வரும்பொழுது அழுகை. எது எதிலிருந்து நீ நீங்கி இருக்கிறாயோ அது அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த உடம்பு என்னுடையதில்லை அப்படிங்கிற உணர்வு வந்துட்டா அது ஒரு பெரிய நிலை. அந்த நிலை வந்து வரணும், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் பற்றில் விழுந்துடக்கூடாது. உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தவராக இருக்காதீர்கள். உலகிற்குள் இருங்கள், உலகம் உங்களுக்குள் வந்துவிட அனுமதிக்காதீர்கள். விலகி இருங்கள், விழித்திருங்கள், மௌனமாய் பார்த்திருங்கள் அப்படிங்கிறது சான்றோர் கருத்து. செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர், நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரே அசதியாக இருக்குது, என்னை சோதிச்சு பாருங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் ஏதாவதுன்னார். டாக்டர் அவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இதை பாரு, உனக்கு இப்போ தேவைப்படுறது முழு ஓய்வு, நீ எவ்வளவு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போறியோ அவ்வளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. 10:02 மனம் விரும்புவதே நிகழ்ச்சியும், 11:02 மனித நாடு நிகழ்ச்சியில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பிரஞ்சோன்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். இடைத்தேர்தல் நடைபெறும் மதுராந்தகம் தொகுதியில் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச்சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி 31 விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். 100வது முறை விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னதான் பூமி, 99 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்று விழுந்தாலும் எழுவோம் விருட்சமாய். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, முதுமை தனிமையை இனிமையாக்குறது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான். தனிமை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே நம்ம மனசில் ஒரு வெறுமை வந்து நிற்கு. குறிப்பாக அந்த முதுமையான காலத்தில், ஒரு காலத்தில் வீடு ஃபுல்லாக ஓடி ஓடி விளையாண்ட பிள்ளைங்க இன்றைக்கி அவரும் ஒரு வாழ்க்கைக்காக ஓடிட்டுருக்காங்க. அந்த சத்தம் நிறைஞ்ச அந்த வீடு இப்போ அமைதியாக மாறிட்டுருக்கு. ஒரு காலத்தில் பிள்ளைங்களோட சிரிப்பில் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கடிகார ஓசையை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க, முதுமை அப்படிங்கிறது வாழ்க்கையோட மாலை நேரம் அப்படின்னா, அந்த மாலை நேரத்தில் கூட அழகான வானம் இருக்குல்ல, அதே மாதிரி தானே தனிமை வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில் இனிமை முடிந்து விட்டதான்னு கேட்டிங்கன்னா, அது கிடையவே கிடையாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவங்கள், நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாசம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க, நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள், இது எல்லாமே சேர்ந்து முதுமையை இன்னும் அழகாக்க முடியும். அப்படின்னா முதுமையில் வரக்கூடிய தனிமையை எப்படி அழகாக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறீங்க, நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462216113 2 மற்றும் 0462216113 என்ற எண்களில் நிகழ்ச்சி செய்யக்கூடிய

0: அன்பு உள்ளம் யார் எங்கிறது வணக்கம்
1: சோனா மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூளை ரொட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: இருக்கும், சொல்லுங்க.
1: அதாவது நம்ம தான் மேடம், அதாவது பாலைவனம் ஆகுறதும் சோலைவனம் ஆகுறதும் நம்ம கையில தான் இருக்கு. தனிமையில ஏன் நம்ம நினைக்கணும்? ஒரு இயற்கை வளர்க்கலாம் வீட்டுல, நமக்கு ஒண்ணு நேரம் போலன்னா ஏதோ ஒரு பொது சேவையில போய் உட்காரலாம். அது நமக்கு நேரம் வழி கொடுத்து வலிமையை கொடுத்துக்கிட்டே இருக்க, நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தனிமையில இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா பல சிந்தனைகள், பல இதயங்கள், இதயத்துக்கு வேலை இருக்காது, மூளைக்கும் வேலை இருக்காது. பொதுவான இடத்துல போய் நம்ம நின்னா எப்போதுமே நம்ம ஒரு வல்லரசு தான் மேடம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம் யார் எங்க அவங்களோட இணைப்பு கட்டாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யாரு எங்கிறது நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் யார் எங்கிறது
3: வணக்கம். வாழ்க வளம்.
0: சொல்லுங்க.
3: இத்தேரியில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்திமா சொல்லுங்க.
3: முழுமையில் தனிமையில் இனிமை காண முடியும். மனதை இளமையுடன், அழகுடன், தூய்மையுடன், தெளிவாக வைக்கும் போது உடலுக்கு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மனதுக்கு தியானம், இயற்கை ரசிப்பது, ஆன்மீக பயணம், வானவின் பண்புகளையோடு இணைந்திருப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் இனிமை தரும்.
0: நன்றி நன்றி. அருமை அருமை அருமை சாந்தி. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிறது வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம்.
0: யார் எங்கிருந்து?
4: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க. சொன்ன
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா
0: இருக்கிறேன்.
4: மேம், தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரியவர்கள் ரெண்டு மூணு விஷயங்களை செஞ்சு ஹேண்டில் பண்ணலாம் மேம். ஒண்ணு, அந்த கால இனிமையான நினைவுகளை அசை போட்டு பாக்கலாம் மேம். நான் சின்ன வயசுல இது மாதிரி குழம்பு பண்ணேன், இந்த சேட்டை பண்ணேன். அவங்க பசங்களே நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு காலத்துல ஓடி திரிந்த பசங்க இன்னைக்கு இல்ல, அவங்க பக்கத்துல வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ ஓடி திரிந்த ஞாபகங்களை மீட்டெடுக்கலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதிக அளவுல புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாசிக்கலாம் மேம். அப்புறமா இருக்கவே இருக்கு, பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க, எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க செய்யக்கூடிய குட்டி குட்டி செய்திகள், அவங்க வீட்டு பிள்ளைகள்ல பார்த்து இவங்க ரசிக்கலாம். வெளியில அப்படியே இயற்கைய காட்சிகள் எல்லாம் பார்த்து ரசிக்கலாம். மூணாவது மேம், தங்களுக்குத்தானே ஏதாவது ஒரு விஷயத்துல மைண்ட கான்சென்ட்ரேட் பண்ணும். இப்ப என்னுடைய பாட்டி எல்லாம் 75 வயசு மேம், அவங்களுக்கு நிட்டிங் அப்படின்னா வருது மேம். அதே மாதிரி அழகா கையில ஓவியம் வரைவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த தனிமையில டைம் கிடைக்கும் பொழுது பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, எப்படி பாட்டி எனக்கு போர் அடிக்கலையானா, ஐயா எனக்கு அடுத்த நாள்ல இருந்து கடன் வாங்கி இந்த நாளுக்கு இருந்தா கூட போதும் அப்படின்ட்டுன்னு. சோ 75 வயதுலயும் பாட்டி அந்த தனிமையை சூப்பரா, தனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வச்சு ஹேண்டில் பண்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு சூப்பரா இருக்கும்ல மேம்.
0: அருமை அருமை. நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு, அருமையா பேசினாங்க. நீங்களும் தனிமையில இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? இப்ப நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கண்ணோடு கண் முதலாம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 9:12 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படின்னு தான் கேட்டுக்கோ. நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், சொல்லுங்க.
1: முதுமையில வந்து இனிமையா இருக்கிறதுனா, முதல்ல வந்து இளமையிலேயே அவருக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்கணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் கடந்த கால நினைவுகளை நினைச்சு அத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது அப்படி இருக்கணும். நாலு ஃப்ரெண்ட்ஸுகளை போய் பார்க்கணும், வைக்கணும், அப்படி இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. உடம்பு பார்த்துக்கோங்க. நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சி இனி கூட அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிறது? வணக்கம்.
2: வணக்கம். பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க.
2: புதுமை வாழ்க்கையை எளிமையாக்குவது எப்படி?
0: ஆமா,
2: நம்ம வயசுல தான் வந்து முதுமையா இருக்கும். மனசுல எப்போதுமே இளமையா இருக்கணும். நம்ம சொன்னாலும் இயற்கையை ரசிக்கணும். நம்ம கிடைத்த அனுபவத்தை வந்து பேரோட பகிர்ந்து வரணும். நம்ம சின்ன இளைஞர்களுக்கு ஒரு நம்ம வழிகாட்டியா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தா போதும், எப்போதுமே இளமையா இருக்கலாம். சிறுவர்கள் நிறைய கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற வந்து நம்ம எப்போதும் இளமையா இருக்க மாதிரி ஒரு எண்ணம் வரும்.
0: அருமை, அருமை, அருமை. நன்றி,
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. குழந்தைங்கிட்ட பேசிட்டு இருங்கப்பா. அடுத்த நேயர் வணக்கம். அவங்களுடைய இணைப்பு கட்டாயிருச்சு. நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சிந்தா

0: நேரம் 9:20 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படின்னு தான் கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
1: அன்பு மகளுக்கு அன்பான வாழ்த்துக்களுடன் விழுப்பட்டிருந்த
0: நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமா இருக்கும்.
0: சொல்லுங்க,
1: தலைப்பு ஒரு உதாரணம் மறுபடியும் சொல்லுமா?
0: தலைப்பா, முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி?
1: நம்ம மனசுதான் காரணம். எந்த நிலையிலும் நாம் தடுமாற்றம் வயசாகிருக்கிறது, தடுமாற்றம் கூடாது. என்னுடைய கொள்கையை சொல்றேன்,
0: சொல்லுங்க.
1: வாழ்க்கையில வந்து நடப்பது நடந்துதான் தீரும். நீ எப்படி தோசைய வந்து போடுற மறுபடியும் திருப்பியும் போடுறோம், ரவா தோசை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே முறையில வந்து அது திருப்பி போட மாட்டாங்க. ஒரு விஷயத்த எப்படி பதிவு பண்ணணும்னா, எதையும் ரிலாக்ஸ் ஆகிருக்குமா? எந்த ஒரு விஷயத்தையும் வயசான காலத்துல சரி இது நடக்க போதா பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையினுடைய நிம்மதி குறைந்து விடுமா? மனது நிம்மதி குறைந்து விட்டால் உடல்நிலை தளர்ந்து விடும். உடல்நிலை தளர்ந்து விட்டால் படுக்கையில் தான் இருக்கணும். எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் சரி நாம் எழுந்து நிற்க வேண்டும். துணிந்து நடப்பது நடக்கட்டும், இறைவன் இருக்கிறார். சோதனை கொடுப்பவனும் சோதனை முடிப்பவனும் அந்த வலிமையை நமக்கு மனசுகிட்ட குத்துட்டாயிரது. எப்படிப்பட்ட நிலையில வந்து முதுமை பத்தி எதையும் கவலைப்படக்கூடாதுமா? அது ஒரு நிகழ்வு, இயற்கையான நிகழ்வு, அவ்வளவுதான்.
0: நன்றி, நன்றி. அருமை, அருமை. வாழ்க்கை அப்படிங்கிறது தோசை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கல் தோசையா இருந்தா ரெண்டு பக்கமும் திருப்பி போடணும், நெய் தோசையா இருந்தா இல்ல ஒரு ஒருன்னு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? அவங்களோட இனிப்பு கட்டாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: பாபு சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கோம், சொல்லுங்க.
2: மேடம், முதுமையிலும் இனிமையாக இருப்பது எப்படி? குடும்பம் வரைக்கும் உழைக்கணும், எவ்வளவு தூரம் உழைக்க முடியுமோ உழைக்க வேண்டியதான். உழைப்பு தான் முக்கியம். உழைப்பு இருந்தா கண்டிப்பாக முதுமையில இனிமே வந்துடும்.
0: வந்துடும் அப்படின்னு சொல்றீங்க.
2: உழைப்பு அந்த மனநிறைவு கிடைக்கும்.
0: மனநிலை கிடைக்கும்.
2: அது எவ்வளவு முடியுமோ நம்மளால, எத்தனை வயசு வரைக்கும் நம்மளால உழைக்க முடியுமோ. இப்போ 50 வயசு மேல செக்யூரிட்டி வேலை பாக்குறாங்க. அதே மாதிரி எது எது உழைக்க முடியுமோ அந்த உழைப்பு வந்து இருந்தா அந்த மனநிறைவு தானா வந்துடும், இனிமே தானா
0: வந்துடும். அருமை, அருமை.
2: உழைப்புதான் மூலதனம் மேடம்.
0: நன்றி.
2: எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடியும் உழைக்க வேண்டியது.
0: நன்றி, நன்றி. மனசு வேற எதுலயும் நீங்க செலவிடாதீங்க. தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணி உங்களோட வேலையை பார்த்துட்டே இருங்க. கடின உழைப்பை கொடுத்துட்டே இருங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கு?
0: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்மா.
0: சொல்லுங்க.
3: ஆர்ஜே ஜோனா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி.
3: அதாவது முதுமையில் தனிமையாக இருப்பதை இனிமையாக்குவது எப்படி அப்படின்னு கேக்குறீங்கம்மா?
0: முதுமையில் இருக்கக்கூடிய அந்த தனிமையை இனிமையாக்குறது எப்படி?
3: முதுமையில இருந்த தனிமை வந்து எப்பவுமே இனிமை கிடையாது. முதுமையும் கிடையாது எப்பவுமே. எப்பவுமே தனிமை இனிமே கிடையாது. நம்ம யாருமே தனிமையா இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிவிடணும் முதல்ல. முதுமைன்னு கிடையாது, முதுமையில தனிமைன்னு கிடையாது. எப்பவுமே தனிமை இல்ல நம்ம. இப்போ எங்க முதியவர்களே நம்ம வச்சுக்கிடுவோமே, காலையிலே ஒரு இனிமையான நடைபயிற்சி இருக்கலாம். அவங்க அங்க இயர் எத்தனை, அதாவது ஆட்களே நிறைய பேர் கலந்து அங்க பாக்குறாங்க. இயற்கையை அங்க பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களை அறியாமலே ஒரு இனிமை வந்துடும். அந்த காலை நேர இனிமை வந்து ரொம்ப சௌக்கியமா இருக்கும். பேர பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தா பேர பிள்ளைகளுக்கு கதை சொல்றது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆன்மீக பாடல்கள் அதை கேட்கலாம், அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். அதாவது தனிமை நாம இருக்கோங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல தவிர்த்தாலே இனிமைதான். அதான் என்னுடைய கருத்து.
0: அருமை, அருமை, அருமை. நம்ம தனியாவே இல்லம்மா, நீயாம்மா தனிமை அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அன்பு திரைப்படத்துல இருந்து

தொடர்ந்து கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். அதனைத் தொடர்ந்து 9:35 மீண்டும் ஆனந்த பூங்காற்றின் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:36 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படின்னு கேட்டுக்கோ. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார், இங்கிருந்து வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் யார்?

0: வாக்கிங் போக வேண்டும். நானும் அப்படிதான் சொல்லுவேன். எங்களோட இப்ப என்ன வெளியே விடாதான் சாப்பிடறது கிடையாது, இருந்தாலும் அந்த காபி டீய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டும். நாலு தடவை அஞ்சு தடவை குடிக்க கூடாது. இந்த வயசு சுகர் இல்லாதவங்க இந்த பழைய போடுற மாதிரி ராத்திரி போட்டு வச்சு நீராக இருக்கு பாருங்க, அது நல்லா பிணைஞ்சி காலையில குடித்தால் என்றுமே இளமையாக இருக்கும், முகமும் பல பலன் இருக்கும்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சி நீ கூட அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேர்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
2: முழுமையா இருக்கிறவங்கிட்ட வந்து நம்ம எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து சந்தோஷமா அவங்ககிட்ட பழகிறோமோ அந்த அளவுக்கு அவங்க இனிமையா இருக்கும் வாழ்க்கை. தனிமையை போக்குறதுக்கு வந்து இளைஞர்களோ யுவதிகளோ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்ககிட்ட அன்பா பேசணும். அவங்க எப்பயுமே நீங்க இந்த வீட்டுல வரதான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்லாம் நம்ம சொல்லணும். என்ன உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க பதவி இருங்க, உங்களுக்குதான் எல்லாம் வந்துருது, அப்ப எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொன்னோம்னாக்க அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும். அதனால தனிமையா இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கூட இருக்கிறோம், ஒருத்த இல்லைன்னா ஒருத்த யாராவது ஒருத்த அவங்களோட இருந்து அவங்களோட மனசை சந்தோஷப்படுத்தணும்னா இனிமையா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி. வணக்கம்.
1: அருமை அருமை, நன்றி. அடுத்த நீர் வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். முதுமை வந்துவிட்டாலே மனசுல ஒரு பயம் வந்துரும்பா, கவனிப்பதற்கு ஆள் இல்லைன்னு ஒரு ஏக்கம் வர வந்துரும்பா. இதை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம்னா, பணபலம் தான் வேணும். பணபலம் இருந்தாத்தே அதை செய்ய முடியாது, அதாவது தனிமையை இனிமாக்க முடியும். நம்ம வந்து மகளுக்கு எப்படி ஓடோடி வந்து நம்ம அம்மா அப்பா உதவி செய்வாங்க, ஆனா மருமகளை வந்து மகளாக கருதி பாசத்தோட கவனிச்சா நம்மளுக்கு வேற ஆள் தேவையில்லைப்பா. மருமக ஓடி ஓடி வந்து உதவி செய்யும்பா, தனிமையை இனிமையாக்க முடியும்பா. வருமானத்தை வந்து என்ன செய்யணும், சிந்தாம சிதறாம சேமிக்கணும்பா. பாசத்தை நம்பி ஓவரை ஏமாந்துடக்கூடாதுப்பா, அன்புனால ஏமாந்துடக்கூடாதுப்பா. பணத்தை வந்து தேவைப்படும் சமயத்துல அவங்க கேட்கும் போல உதவி செய்யணும்ப்பா, கேட்காம உதவி எல்லாம் செய்யக்கூடாதுப்பா. நம்ம கையில வந்து பணம் விட்டு போகாமல் அரசு நிறுவனம் ஒன்றில் பணத்தை வந்து டெபாசிட் செஞ்சா நம்மளுக்கு வந்து பயம் இருக்காதுப்பா, பணம் போயிருவேன் பயம் இருக்காதுப்பா.

0: நம்ம வந்து ஆளாட்டி கூட ஒரு பணத்துக்கு வந்து வேலைக்கு ஒரு ஆளை போட்டு கூட நம்மளை பராமரிக்க முடியும்ப்பா. பணம் இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது. பணம் தாப்பா இனிமையாக்கக்கூடிய ஒரு வழி. புதுமையிலோ இளமையிலோ எப்பயுமாப்பா பணம் தாப்பா வேணும். நேர்வழியில சம்பாதிச்சு
1: சந்தோஷமா இருக்கலாம். பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கீர்த்தி நினைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 9:45 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகரசன் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் ஆனந்த பூங்காற்றி நிகழ்ச்சியில் முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படின்னு கேட்கும் நிகழ்ச்சி இணைக்கூடிய அடுத்த அன்பு உள்ளம் யார் இங்கிருந்து வணக்கம்.
3: வணக்கம் சொன்ன எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். உங்க ஷோ சூப்பரா போயிட்டு இருக்கு.
2: தேங்க் யூ.
3: முதுமையில வந்து இனிமையா இருக்கணும்.
2: யார் எங்க இருந்து சொல்லிருங்க, எல்லாருக்கும் தெரியணும்ல.
3: ரெடியா இப்படி சொல்லுவாங்க?
2: சொல்லுங்க.
3: இல்ல, பொதுவாகவே வந்து தனிமையா இருக்க வேண்டாம், என்ன பொறுத்தவரை அது இனிமே சேர்க்காது. அவங்க கடந்து வந்த பாதைகள் நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு 70 வயசு 80 வயசு ஆகக்கூடிய ஆட்களு, பெண்களோ ஆண்களோ, எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாங்க. அந்த கடந்து வந்த பாதைகளை இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட டெய்லி ஒரு 10 பேர் மாதிரி ஒரு மீட்டிங் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த ஒரு ஜாலியா இருக்குங்க. அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தாரு இல்ல சுத்து பக்கத்துல இருக்கவங்க அவங்களை தேடி ஏதாவது அறிவுரை கேட்கும் போது கூட்டு வச்சு நல்லா பேசலாம். அந்த அதே வந்து ஒரு இனிமையை சேர்க்கும். என்னன்னா, வாழ்க்கையில நம்ம வாழ்றது மற்றவங்களுக்காக தான் வாழ்றோம், நமக்காக வாழக்கூடாது. கண்டிப்பா மற்றவங்க நல்லா இருக்கணும், அடுத்த உயிரினங்கள் நல்லா இருக்கணும் நம்மளால அப்படிங்கிற எண்ணத்தோடயே வாழணுங்களே. இயற்கையில படைப்புல மரம் செடி கொடிகள் எல்லாமே நமக்காக எல்லா உதவியும் பண்ணுது. நம்ம தான் வந்து சிலருடைய உதவியை எதிர்பார்க்கறோம் இல்லையா? மற்ற உயிரினங்கள் எல்லாமே நம்ம பிறருக்காக தான் இது பண்ணுற மாதிரி, அதே மாதிரிதான் முதியவர்கள் வயசானவங்க எல்லாருமே அவங்க கடந்து வந்த பாதைய எல்லாத்தையும் சொன்னா இப்படி இப்படி இருக்கும்பா, இவ்வளவு கஷ்டம் வரும், இப்படி என்ன வரும், எல்லாம் அனுசரிச்சா போன வைக்கணும் அப்படிங்கும் போது அந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு தெம்பை கொடுக்கும். கண்டிப்பா அப்படியே ஒரு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 10 பேரும் மாதிரி மீட்டிங் மாதிரி போட்டாங்கன்னீங்களா, அவங்களுக்கே ஒரு மன சந்தோஷமா இருக்கும். ஒரு 4 பேரை நல்லபடியா ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுத்தணும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். மத்தவங்க அப்படி பண்ணும் போது அவங்கள பெரியவங்களை அவங்க எல்லாரும் பாத்துடுவாங்க. அதனால அந்த மாதிரி மனப்போக்கத்துல போலாம் நினைக்கிறேன்.
2: இளைஞர்கள் தங்களோட அழகான நேரத்தை முதியவர்கள் கிட்ட செலவழிக்கணும் அப்படின்னு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து? நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க.
4: முதுமை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கேன்.
2: சொல்லுங்க.
4: நிகழ்ச்சி கேட்டதுக்கு அப்புறம் இனிமையா ஆகுவதற்கு என்னென்ன வழிமுறைகள்
2: ஆராய்ச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க.
4: ஆமா, ஒண்ணு இல்லம்மா, தன்னைத்தானே உணர்தல் வந்து சராசரி வயதுல இருந்து நம்ம நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்படி கிடைக்க போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னாக்க, நம்ம முதுமையிலயும் அதே சிந்தனையோட இருக்கலாம். முதுமைங்கிறது இயற்கையோட அமைப்பு, எல்லா வயதினருக்கும் எல்லா பிறப்பிற்கும் வந்தால் கூட அதுல அவங்க அவங்க தனித்திறமையை உருவாக்கியிருப்பாங்கல்ல, கல்வியாலையும் அனுபவத்தாலையும் என்னென்ன துறை சார்ந்த அந்த துறை சார்ந்த அந்த நிலையில இருந்திருப்பாங்கல்லம்மா. அவங்க என்ன பண்ணும், தன்னோட துறை சார்ந்த செயல்களை வந்து மறுபடியும் அதை வந்து வலுப்படுத்தக்கூடிய நிகழ்வுல அவங்க இருக்கணும். அந்த அந்த எண்ணங்கள் அந்த துறை சார்ந்தே பழகணும். அப்படி இருக்கும்போது அந்த இனிமை கிடைக்கும். அந்த முதன்மையில பணம் ஒன்று தேவைதான்னு சகோதரி சொன்ன மாதிரி இருந்தால் கூட, ஆனா மனம்ங்கிறத நம்ம வந்து வலுப்படுத்திக்கணும். ஊக்க முனைங்கிறது 90வது அதிகாரமா நம்ம வைக்கிறோம் நினைக்கிறேன். அது 90வது அதிகாரமா வைக்கிறாரு. ஊக்கம் வந்து மனிதனுக்கு வந்து வயது முதிர்வுல அவசிய தேவை. அந்த நேரத்துல மனதை தளர விட்டுறாம இறை தியானத்துல முழுமைய, இப்ப எங்க சகோதரிக்கு 80 அகவை ஆகுதுமா, அவங்க பெருங்கொண்ட நேரம் வந்து ஸ்லோகங்கள் சொல்றதுலயே காலத்தை கழிக்கிறாங்க. அப்போ உண்மையிலே அவங்க தனியாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை. சகோதரி நான் மட்டும்தான் இருக்கும்போது பெருங்கொண்ட நேரம் அவங்க தனியா தான் இருக்காங்க. ஆனா நான் பார்க்க போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தனிமையை வந்து இறைவனோட ஒப்பிட்டுக்கிறாங்க. அது மாதிரி அந்தந்த துறை சார்ந்தவங்க அந்த துறை சார்ந்த சிந்தனையிலையும் இறை நம்பிக்கையிலும் இருந்தாலே போதுமா. பணம்ங்கிறது ஒரு உதவி பொருளா இருந்தாலும் மனம் வந்து திண்மையா இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட பயணிக்கும் போது தனிமை இனிமையாகிற என்னோட கருத்து. வாய்ப்பு
2: அருமை அருமை அருமை. நம்மளோட சிந்தனைகளை சிதற விடாம நல்ல விஷயங்களை நம்ம வந்து திங்க் பண்ணணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
5: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து ஐயா?
5: மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேன்.
2: அனுமதி
5: போறதுதான் கடைசி காலத்துல உள்ள ஒரு மகிமை. ஏன்னா நம்ம தனிமையில இருந்தவங்க எந்த நேரத்துல என்ன நடக்குமே நம்மளுக்கே தெரியாது. அதனால பக்கத்து வீடு அக்கத்து வீடு நண்பர்கள் எல்லாம் அன்னாடி யாருக்கு

0: பேட்டி மாதிரி பேர மாதிரிலாம் வருவாங்க. அவங்க கிட்ட அன்பா பேசி பழகின கண்டு தானே அவங்க நம்மளை தேடி வராங்க.
1: கண்டிப்பா.
0: அதனால எப்பவும் தனிமையை நம்ம விரும்ப கூடாது. கடைசி காலத்தில் முதுமை காலமா இருந்தாலும் சரி, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி நம்ம கடமையை செய்யணுங்கிறதா என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு
1: அருமை அருமை. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துருந்ததுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சின்மை குரல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

நேரம் 9:55 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படின்னு தான் கேட்டோம். முதுமை அப்படிங்கிறது வாழ்க்கையோட மாலை நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாலையில் கூட அழகான வானம் அப்படிங்கிற ஒன்று இருக்க தான் செய்யுது. ஒரு காலத்தில் நமக்காக ஓடின கால்கள் இப்போ மெதுவாக நடக்கலாம், ஆனால் அந்த கால்கள் நடந்து வந்த பாதைகள் எத்தனை கதை இருக்குது, எத்தனை நினைவுகள் இருக்குது, எவ்வளோ அன்பு இருக்குது. தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு முதியவருக்கு அதோட நம்ம பக்கம் என்ன சரி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு முதியவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தொலைபேசி அழைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட நாளையே அது மாற்றக்கூடியதாக இருக்கலாம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு அணைப்பு, இது எல்லாமே அவங்களோட மனசுக்கு மருந்தாக மாறுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு வாங்கிட்டு போகக்கூடிய அந்த 100 ஓமப்பொடி சொல்லும் நம்மளோட அன்பு எவ்வளோ அப்படிங்கிறத. முதுமைக்கு தேவை பரிதாபம் கிடையாதுங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக அது புரிதல் தான். தனிமைக்கு தேவை இருக்கும் இல்லைங்க, அது துணை தான். வாழ்க்கையோட இறுதி பருவத்துக்கு தேவை அன்பு தான். அன்பு உள்ளங்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நம்ம வளர்த்தாங்க, இன்றைக்கி அவங்களோட கையை பிடிச்சிட்டு நம்ம நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட நேரத்தை செலவழித்து அவங்களோட கதைகள் என்ன அப்படின்னு கேட்போம். அவங்களோட நேரம் செலவிடுவோம். அவங்களோட தனிமையை நம்மளோட அன்பையை அன்பால் இனிமையாக்கும். அதை ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரம் அவர்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத பரிசாக மாறலாம். இதோடு இன்றைக்கு நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்கிறேன். நிகழ்ச்சி இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தேன், நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, மொழி திரைப்படத்திலிருந்து.

அரசுகள் விரைந்து முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,09,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. புதுச்சேரியில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 24 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல்களை கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 256-1132, அப்படி இல்லைனா 256-1133. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணையப்பெண்ணை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. நிகழ்ச்சியில் முதல் நேர் யார், என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பரங்குன்றபுரத்துல
1: முத்துக்குட்டி.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: என்ன பாடல்மா நிகழ்ச்சியில?
2: புஷ்பா படத்துல இருந்து.
1: புஷ்பா படத்துல இருந்து
2: ஸ்ரீவள்ளி.
1: ஸ்ரீவள்ளி, ஓகே, கண்டிப்பா வழங்கலாம். அழைத்து வைக்க நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் ஸ்ரீவள்ளி பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேள்விகள்லாம் எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படின்னு கேட்கலாமா? கொஞ்சம் சுவாரஸ்யமான நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து முன்ன காலத்தில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை எதன் மூலமாக வந்தது, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம், ஆனால் வந்து முதல் முதலாக இதை கொண்டு வரும்போது கண்டுபிடிக்கும் போது இந்த பொருள் எப்படி இருந்தது, இந்த மாதிரியான கேள்விகள் தான் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சியில் முதல் கேள்வி என்ன? ரப்பர் இருக்குல்ல, எரேசர். இப்போ வந்து ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அழிக்கிறோம்ல எரேசர். இந்த எரேசர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பென்சில் பிழைகளை அழிக்க எதை பயன்படுத்தினார்கள்? இப்போ வந்து பென்சில் எழுதி ஏதாவது தப்புனா ரப்பர் வச்சு அழிக்கிறோம்ல, இந்த ரப்பர் வரத்துக்கு முன்னாடி எந்த பொருளை வச்சு அழிச்சாங்க அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு புஷ்பா திரைப்படத்தில். நேரம் சரியாக காலை 10:05.

0: நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம். நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்தில் சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
0: சுப்பிரமணி சார், என்ன பாடல் இன்னைக்கு? பிழைய அழிக்க எதை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கறதுதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் ரொட்டி துண்டு, இன்னொன்னு எலுமிச்சை சாறு.
1: ரொட்டி துண்டு.
0: சரியான பதில், நன்றி.
1: நன்றி.
0: ரப்பர் வரத்துக்கு முன்னாடி இந்த ரொட்டி துண்டு இருக்குல்லையா, அதுவும் கொஞ்சம் ஈரப்படுத்திப்பாங்களாம். ஈரப்படுத்திட்டு அதாவது 1770 முன்பு வர பார்த்தீங்கன்னா இந்த ஈரமான ரொட்டி துண்டுகளை வச்சு தான் இந்த எழுத்துக்கெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எரேசர் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880களில் இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லோரும் காதில் மாட்டிகிட்ருக்குறோம், ஒயர் இருக்குது.

வயர்லெஸ் இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, அப்படின்னு நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம்ல. ஆனா உலகத்துல முதல் முதல்ல கண்டுபிடிச்ச இந்த ஹெட்போன் எவ்வளவு எடை கொண்டது அப்படிங்கறதான் கேள்வி. இப்ப ரொம்ப சாதாரணமா தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம், ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹெட்போன் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அது எவ்வளவு கிலோ இருந்தது அப்படிங்கறதுதான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்க, தென்னாவட்டு திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், மகாலட்சுமி ஐயர் பாடியிருக்காங்க, நான் முத்துக்குமார் அவர்கள் பாடல எழுதியிருக்காங்க, ஸ்ரீகாந்த் தேவா இசையில். நேரம் சரியாக காலை 10:10 ஆயிட்டு இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
3: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
2: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
3: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
4: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
3: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: நேர்களின் நேரம் சரியாக காலை 10:17 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், சொல்லுங்க.
1: முருகன்.
0: முருகன், முருகன் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
1: காதல்கோட்டை. சிவப்பு லோலாக்கு.
0: சிவப்பு லோலாக்கு, ஓகே, கண்டிப்பாக கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போகலாமா?
1: போகலாம்.
0: முதன் முதலில் பயன்பாட்டுக்கு வந்த ஹெட்போன் எடை எவ்வளவு இருந்தது?
1: 4.5 கிலோ
0: இருந்துச்சு. ஓகே, சரியான பதில், நன்றி, வாழ்த்துக்கள். 4 கிலோக்கு மேலே, 4.5 கிலோ இருந்தது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 1880கள் தொடக்கத்தில். இதை பாட்டு கேட்க பயன்படுத்தலை. ஹெட்ஃபோன் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ். இப்போது நம்ம பார்த்துருப்போம் நிறைய இடத்துல வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை டெலிஃபோன் ரிலேட்டடாக ஆப்ரேட்டர்கள் பார்த்தீங்கன்னா தோளில் இன்னும் வந்து அந்த மாதிரி மைக்லாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுதான் முதல் முதலாக நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது ஹெட்ஃபோன்ஸ்னு. அது 4 கிலோ இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தடுத்த காலகட்ட வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த குட்டி ஹெட்ஃபோன், ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு 4 கிலோவில் இருந்திருக்கு ஹெட்ஃபோன். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும்ல, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படின்னு. இது வந்து உலக புகழ் பெற்றதுதான், எல்லா ஊர்களையும் இது இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு தான் சொன்னோம். இப்படி இந்த உலக புகழ் பெற்ற முறுபொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து எப்படி உருவானது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ரொம்ப சாதாரணமான விஷயமா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி கூட ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கும். இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. காதல் கோட்டை திரைப்படத்திற்காக எஸ்பிபி அவர்களும் தேவா அவர்களும் பாடியிருக்காங்க. தேவா அவர்களின் இசையில் அகத்தியன் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 10:19 ஆயிட்டுருக்கு.

0: நேர்களை இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்க இன்னைக்கு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மையிலிருந்து ராஜ் பேசுறேன்
0: மேடம். ராஜ் சார், என்ன பாடல்?
1: பாடல் வந்து வானத்தை பல படத்துல இருந்து மேடம்.
0: சரி,
1: நதியே அடி ரயில் ஏறி அந்த பாட்டு.
0: ஓகே, கண்டிப்பா வழங்கிடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? ரொம்ப புகழ்பெற்ற அந்த மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குல்ல, அது எப்படி உருவானது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். சரியா, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன்.

ஒன்று வந்து வாடிக்கையாளரின் புகாரால், இன்னொன்று விண்வெளி வீரர்களுக்காக செய்யப்பட்டது. கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்குள்ள. ஓகே ஓகே, நன்றி, சரியான பதில் அளித்தமைக்கு நன்றி. ஆமாங்க, ஒரு கோபத்தில் உருவானது தான் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த முறுமுறு சிப்ஸ் இருக்குல்ல. இது 1853 ஒரு சமையல்காரர், அவர் பேர் வந்து ஜார்ஜ். அவர் வந்து இந்த வறுவல் தடீனமாக இருக்குது, நீங்கள் பண்ணுற ஃப்ரை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு அடிக்கடி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இது சரியில்லை, இது நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு கோபத்தில், ஓ உங்களுக்கு இதெல்லாம் பெருசாக இருக்கா, இருங்க எவ்வளவு சின்னதாக நான் பண்ணித்தரேன், எவ்வளோ மெல்லுசாக பண்ணித்தரேன் அப்படின்னு போட்டது தான் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் தான். அதுக்கப்புறம் ரொம்ப அந்த ஹோட்டலே பிரபலமாகி, அதுக்கப்புறம் இப்போ பொட்டேட்டோ சிப்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவில் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கோவத்தில் ஒரு சமையல்காரர் செஞ்சது தான் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ், அது பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, வானத்தை போல திரைப்படத்திற்காக ஸ்ரீராம், அப்புறம் வந்து அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பா விஜய் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் அப்டேட்ஸ் கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பேசலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். நேரம் சரியாக 10:36 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மேலகரத்துல இருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
1: ஜெயக்குமார் சருக்கு என்ன பாடல்?
2: புலி குச்சி பாங்கி படத்துல இருந்து ஆலங்காலங்குருவி இது ஆகாசத்தை நடுவி அந்த பாடல்.
1: கண்டிப்பா உங்களுக்காக கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதிலுக்கு போலாமா? இந்த புத்தகங்கள்லாம் படிக்கிறவங்கள பாத்துருப்பீங்களா? அவங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு எது வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்படின்னு வைக்கிறதுக்காக அந்த புக் மார்க் அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்துவாங்க. சரியா, அது முதன் முதல்ல யாருக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கறது கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் ஒண்ணு இங்கிலாந்து ராணி எலிசபெத், இன்னொன்னு நெப்போலியன். நெப்போலியன் இல்ல, எலிசபெத் அவர்களுக்காக தான் கொண்டு வந்தாங்க. சரியா, அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கு. நன்றி நன்றி. இந்த ஃபஸ்ட்டு புக்குக்கு நடுவில் இந்த புக்லெட் இப்போ வந்து வித்தியாசமாக நிறைய குவாலிட்டியில் பேப்பரில் கார்டிலலாம் இருக்குது. ஆனால் முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது வந்து பட்டு துணியால் செய்யப்பட்ட புக் மார்க் தான். இது 1584 ராணி எலிசபெத் அவர்கள் வந்து பெரிய பைபிள் புத்தகத்தை படிப்பாங்களாம். அப்போ அந்த பக்கங்களை எளிதாக கண்டறிய, நேற்று எது வரைக்கும் படித்தோம், எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டறிவதற்காக அங்கே இருக்கக்கூடிய தையல்காரர் இதை செய்து கொடுத்துருக்காங்க. அப்படி தான் புக் மார்க் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இப்போ புக் மார்க் வந்து நிறைய வெரைட்டியாக நிறைய ஸ்டைலாக அப்படிலாம் நம்மளால் பார்க்க முடியுது. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. புலிக்குத்தி பாண்டிய திரைப்படத்திற்காக வந்தனா ஸ்ரீனிவாசன், லிஜிஷ் பாடியிருக்காங்க. மணி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. NR ரகுநாதன் அவர்கள் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சரியாக 10:43 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார், எங்க இருந்து கேட்டலாம்? வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
3: நாகர்கோவில் நகர் ஜெயக்குமார்.
2: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் இன்னைக்கு?
3: படம் வந்து ஜீனா.
2: சரி,
3: யுவன் சங்கராஜன் கரிகரன் பாட்டு எஸ்டி பாட்டு பண்ண
2: பாட்டு. சரி, ஓகே, அந்த பாடல் வழங்கிடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? இந்த புத்தகங்களை வாசிப்பதற்காக மூக்கின் மேல் வைக்கும் கண்ணாடி 13ஆம் நூற்றாண்டில் முதன் முதலில் எங்கு அறிமுகமானது? சரியா, இத்தாலியா, எகிப்தா? இத்தாலியா, எகிப்தா? இத்தாலி அப்படிங்கறது சரியான பதில். அழைத்து வைக்க நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ இத்தாலியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வயதான குருமார்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து புத்தகங்களை வாசிப்பதற்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கண்ணாடி, அதுவும் முக்கியமாக வந்து இந்த மூக்கு கண்ணாடி அப்படிங்கிறது வந்து கண்ணாடி தயாரிப்பாளர்கள் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக கண்ணாடி அப்படிங்கிறது நிறைய விஷயம்ஸ்க்கு இருக்கும்ல, ஆனால் வந்து வயதான குருமார்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மூக்கு கண்ணாடி அப்படிங்கிறது முதன் முதல்ல இத்தாலியில் பயன்படுத்தியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தொலைக்காட்சியை தூரத்திலேருந்து இயக்க பயன்படுத்தும் ரிமோட் இருக்குல்ல, டிவி ரிமோட், இது முதன் முதல்ல கண்டுபிடிக்க போது அது டிவியின் எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஸோ ரிமோட்டை வந்து நம்ம தள்ளி வச்சு இப்போ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டிவிக்கு மட்டும் இல்லை, நிறைய மின்சார சாதனங்களுக்கு இப்போ ரிமோட் வந்து வந்துருச்சு அப்படின் தான் சொல்கிறாங்க. ஃபேனாக இருக்கட்டும், மற்றபடி நிறைய விஷயத்துக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டிவி ரிமோட் கண்டுபிடிக்கும் போது அது எப்படி டிவியோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. தீனா திரைப்படத்திலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களே சொல்லிட்டாங்க. பாடல் யார் எழுதினது அப்படின்னா, வாலி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 10:51 ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேர் யார் இங்கிருந்து கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஓகே, நிகழ்ச்சியில் அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாட. வணக்கம்
1: வணக்கம் மேடம்,
0: எங்க போயிட்டீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க? முருகன் சார், என்ன பாடல்? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா, என்ன பாடல் நிகழ்ச்சி? ரஞ்சிதமே ரஞ்சிதமே கொடுத்துடலாம். சரி, கேள்வி பதில் போலாமா? இப்ப நம்ம தொலைக்காட்சியை வந்து தூரத்துல இருந்து இயக்க பயன்படுத்த டிவி ரிமோட் இருக்குல்ல, அது முதன் முதல கண்டுபிடிக்கும் போது எப்படி இருந்தது, எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, இணைக்கப்பட்டிருந்தது டிவியோட? நீண்ட கம்பி மூலமா இல்ல நீண்ட ஒயர் மூலமாகவா? ஒயர் இல்லை, கம்பி. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. வாழ்த்துக்கள், அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. இப்போ நம்ம வந்து தூரத்தில் இருந்து டிவி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டிவின்னு இல்லை, நிறைய மின்சார சாதனங்களுக்கு இப்போ ரிமோட் வந்துருச்சு. ஃபேனுக்கு வந்துருச்சு, ஏசிக்கு வந்துருச்சு, நிறைய இதுக்கு வந்துருச்சு. அப்படின்னாலும் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டிவிக்கு ரிமோட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அது வந்து 1950களில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து டிவியோ ரிமோட் வந்து டிவியோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, ஒரு பெரிய கம்பி மூலமாக கனெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு பேரும் வச்சுருக்காங்க லேசி போன்ஸ். ஏன்னா எந்திரிச்சிப்போ என்னால் மாற்ற முடியாதுன்னு நான் இந்த இடத்த வச்சு கேட்குறேன், அதனால் அதுக்கு லேசி போன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒயர்லெஸ்ஸாகவும் மாற்றிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி கம்பிகள் வந்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது தடுக்கி நிறைய பேர் விழுந்துட்டு இருக்காங்க, அதனால் இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஒயர்லெஸ். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம்ல, அதுக்கு பின்னாடிலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. வாரிசு திரைப்படத்திற்காக விஜய் அவர்களும் மானசி அவர்களும் பாடியிருக்காங்க. எஸ் தமன் இசையில் விவேக் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 10:54 ஆக இருக்குது.

நேர்களே, இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டிங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கலந்து கொண்டு பெரும்பாலும் எல்லா நேர்களும் சரியான பதில் தான் சொன்னீங்க. கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்து சாரா.

நேர்களே, முற்பகல் 11:02 மணித்திரை நாடு நிகழ்ச்சியில் இன்று மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீருதானா, மனிஷா, ஆஷிமா ஆகியோரை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்தியுள்ளனர். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்த பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம்

எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 739,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியக்கரை சோதனைச் சாவடி வழியாக கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,09,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடுதல் மகளிர் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 43 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை விக்கெட் இழப்பின்றி 83 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு பகல் வணக்கம். நம்ம உறுதியோடு இருந்தால் பாதை வந்து தானாகவே தென்படும், சரிங்களா? நம்மளோட வெற்றி நம்மளோட நம்பிக்கையில் தான் மறைஞ்சிருக்கு. அதனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு இருங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராட நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. இன்னைக்கு மணித்திராட நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மதுரை அப்படின்னாலே கோயில், கலாச்சாரம், வரலாறு இப்படி நிறைய நினைவுகள் நம்மளோட கண் முன்னாடி வந்து நிற்கும், அப்படி தானே? இந்த வரலாற்று பெருமைக்குள்ளே அமைதியாக ஒரு காலத்தோட கதையை சொல்லிகிட்ருக்கு மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு புறம் இந்த பழமையான கட்டிடத்தோட கம்பீரம், இன்னொரு பக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தோட நினைவுகள், இந்த ரெண்டையும் சுமந்து நிற்கக்கூடியது தான் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம். அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். கொடுவை சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டே இருக்க. நிகழ்ச்சியில் ஒழுக்கியிருக்கக்கூடிய முதல் பாடல் இதே கோயில் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரலில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைஞ்சிருங்க.

நேரம் 11:11 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் மதுரையோட வரலாற்றோட இணைந்து முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய இந்த கட்டடத்துக்குள்ளே நாம் அப்படியே காலடி எடுத்து வச்சு நடக்கும்போது நமக்கு தோணும், இது ஒரு அருங்காட்சியகத்துக்குள்ளே செல்கிறது மாதிரி இல்லாமல் வரலாற்றுக்குள்ளே நாமளே நடந்து செல்கிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமாங்க. இந்த அருங்காட்சியகத்தோட முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தியோட வாழ்க்கையையும் இந்திய விடுதலை போராட்டத்தையும் நம்மளோட காட்சிகளை அதில் இருக்கக்கூடிய

அந்த காட்சிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட புகைப்படங்கள், ஆவணங்கள், அந்த பொருட்களோட பிரதிகள், வரலாற்று தகவல்கள் வழியாக இந்தியா சுதந்திரத்தை நோக்கி நடந்து வந்த அந்த நீண்ட பயணத்தை பற்றியும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. புத்தகத்தை நம்ம படித்த அந்த வரலாறு அங்கே அப்படியே காட்சியாக கண்ணு முன்னாடி நிற்குது. இன்னும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான

0: சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
3: நேரம் 11:16 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனித நாடு நிகழ்ச்சியில. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். காந்தியடிகளோட வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது அவரோட எளிமை தான். சரிங்களா, அவரோட எளிமை தான் நம்மளை அதிகமாக கவரக்கூடியதாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒருத்தரோட வாழ்க்கையில் இருந்தது ஆடம்பரமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அந்த எளிமை தான். அவரோட உடை, வாழ்க்கை முறை, எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்லித்தருது ஒன்று தான். மாற்றம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தொடங்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. இப்ப நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 11:21 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராண்டு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது என்ன, மதுரைக்கும் காந்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மதுரைக்கும் காந்திக்கும் ஒரு முக்கியமான வரலாற்று தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1921 மதுரைக்கு வந்த காந்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை மற்றும் எளிமையை தன்னோட உடை மாற்றத்தோட தொடர்பு படுத்திக்கிட்டார். அதுக்கப்பிறகு அவரது எளிய வேஷ்டி உடை அவரது அடையாளங்களில் ஒன்றா மாறுது. அதனால மதுரை காந்தியோட வாழ்க்கை பயணத்தில் தனித்துவமான இடத்தை பெற்ற ஒரு நகரமாக இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. ஓகேவா, அடுத்தது இப்போ அருங்காட்சியகத்துக்கு போவோமா. அந்த அருங்காட்சியகத்தோட மற்றொரு ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தோட பல்வேறு நிகழ்வுகளை எடுத்துக்காட்டக்கூடிய காட்சிகள் அங்கே இருக்குது. போராட்டத்தில் அங்கே பங்கு பெற்ற தலைவர்கள் யார், அங்கே எங்கன மக்கள் இயக்கங்கள், தியாகங்கள், அன்னைக்கு இருந்த காலகட்டத்தோட ஆவணங்கள், இவை எல்லாமே அந்த காலகட்டத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய பரிசு கிடையாதுங்க. பல ஆண்டுகள் போராட்டத்தால் உருவான வரலாறு அப்படிங்கிறத இந்த அருங்காட்சியகம் உணர்த்தக்கூடியதா இருக்கு. இப்ப நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, ஜான்ஹி குரல்ல என்கிட்ட மூதாதை திரைப்படத்திலிருந்து.

11:27 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராண்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மணித்திராண்டு நிகழ்ச்சியில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இங்கே வர்றவங்களுக்கு இது வெறும் சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லைங்க, குறிப்பாக இந்த இளம் தலைமுறையினர் வரலாற்றை நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயர், ஒரு புகைப்படம், ஒரு சம்பவம், அதுக்கு பின்னாடி இருந்த மனிதர்களோட காலத்தையும் புரிந்து கொள்ளும்படி இந்த வரலாறு இன்னும் உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த அருங்காட்சியகத்தில். அது மட்டும் இல்லை, ஒரு அருங்காட்சியகம் அப்படிங்கிறது பழைய பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லை, கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையே கட்டப்படக்கூடிய ஒரு பாலம் அப்படின்னு சொல்லுவோம். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகமும் அப்படிப்பட்ட ஒரு பாலமாக தான் இருக்குது. அங்கே பாதுகாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நினைவும் இந்த சுதந்திரம் எத்தனை பேரோட கனவு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஒரு கேள்வியாக எழுப்பக்கூடியதாக இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை தேடும்போது வரலாறு நம் கண்ணு முன்னாடியே உயிர் பெறுது அப்படின்னு சொன்ன மிகையாகாது இல்லை. இன்னைக்கு நம்ம மணித்திராடு நிகழ்ச்சியில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் பற்றிய தகவலை தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்.

தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரத்தை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 11:35 மீண்டும் மணித்திராடு நிகழ்ச்சி இணையலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:35 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மணித்திராடு நிகழ்ச்சி. மணித்திராடு நிகழ்ச்சி அடுத்த தவழ்க்கிற்கக்கூடிய பாடல்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நேரம் 11:40 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில. மணித்திராடு நிகழ்ச்சியில உள்ளூர் தகவலை தரதுக்காக என் கூட யார் இணைஞ்சிருக்காங்க?
7: நான் தாங்க, உங்க சிந்து சாரா.
6: சிந்து சாரா என்ன தகவலோட வந்திருக்காங்க அப்படின்னா?
7: என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்று

திறனாளிகள் தினத்தில் வந்து 22 விருதுகள் வந்து வழங்க இருக்கிறாங்க, அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி டிசம்பர் 3 நடைபெறும் விழாவில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு நிறுவனங்களுக்கு 22 விருதுகள் வந்து வழங்கப்பட இருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலுமே சிறந்த பணியாளர்களாக இருக்கலாம் அல்லது சுய தொழில் புரியவர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி 10 விருதுகள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதேமாதிரி பார்வை மற்றும் செவித்திறன் குறைபாடு உடையவங்களுக்கு வந்து கற்பிக்கும் சிறந்த ஆசிரியர்கள் அப்படின்னு 22 கேட்டகரியில் வந்து

0: விண்ணப்பிக்கணும். இணையதள முகவரி awards.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய வழியில் வராத விண்ணப்பங்கள் வந்து எப்போவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 22 இந்த வெப்சைட்டில் உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் தான்.
1: அடுத்ததாக தகவல், என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு குறைதீர் கூட்டம் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எங்கே நடக்கு அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் அரசு திட்டங்கள் மூலம் பயன்பெறக்கூடிய வகையில் சிறப்பு குறை தீர்க்கும் கூட்டம் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு எல்லா துறைகளும் சேர்ந்து நெல்லை ஆர்டிஓ அலுவலகத்தில், ஆர்டிஓ தலைமையில் தான் நடக்கு. நெல்லை கூடத்தை சேர்ந்த எல்லாரும் எல்லா மாற்றுத்திறனாளிகள் தேவையான உதவிகளை பெற மாற்றுத்திறனாளிகள் தேசிய அடையாள அட்டை, யூடி ஐடி, குடும்ப அட்டை, ஆதார அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை இந்த நகலோட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் போகல அப்படின்னா டக்குன்னு சீக்கிரம் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சூப்பரான பாடல் வந்து இருக்கு, வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரலில் அந்த பாடல் இதோ.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 11:48 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சி மணித்திரா நிகழ்ச்சி. அடுத்த தகவல் என்னன்னா,
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த டெங்கு கொசு மூலமாக வந்து ஃபீவர் நிறையா வருது அப்படிங்கிறதுனால நெல்லை மாநகர பகுதியில் டெங்கு தடுப்பு பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. ஏதாவது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பள்ளிகள் அதுக்கப்புறம் கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக வச்சுருக்காங்களா, தண்ணி தேங்காமல் இருக்கா, அப்படி ஒரு வேளை தண்ணி பிடிச்சி வைக்கிற நிலமை வந்துச்சுன்னா அதை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இன்னும் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் எல்லா விதமான அஃபிஷியலாக இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுனாலும் சரி, அவங்க செக் பண்ண ரெடியாக இருக்காங்க. நம்ம வீட்லேயும் வந்து பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வீட்லேயுமே தண்ணிகள் வந்து சேமிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக மூடி வச்சிருக்கீங்களா, இல்லை அழுக்கு தண்ணிகள் எதுவும் சேர்ந்துருந்ததுன்னா அதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தீவிரமாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் டெங்கு கொசு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன நடவடிக்கைகள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
0: முக்கியமாக அந்த சிரட்டைகளில் நீர் தேங்காமல் பார்க்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்கு. அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தூத்துக்குடி துறைமுகத்தில் 1 எச்சரிக்கை கொண்டு ஏற்றிருக்காங்க. என்னன்னா, வங்க கடலில் உருவாகி இருக்கிற புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தூத்துக்குடி வேவுசி துறைமுகத்தில் 1 எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கு. வடக்கு அந்தமான் கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து நேற்றுக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவுது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து வலுவடைஞ்சு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை யங்கோன் மற்றும் கியாப்டோ இடையே மியான்மர் கடற்கரையை கடக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் 900 மீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா முதல் தமிழகம் வரைக்கும் தெற்கு உள்கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது அப்படின்னும், இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழையும் சில மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்பவும் போல வழக்கமாக நேற்று காலையிலேருந்து வெயிலோட தாக்கம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மதியத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அப்பப்போ சில நேரங்களில் வந்து மேகங்கள் திரண்டு வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு, லேசான காற்று வீசுது. இந்த நிலையில் வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருப்பதை தூத்துக்குடி வேவுசி துறைமுகத்துக்கு வரும் கப்பல்களுக்கு அறிவிக்கும் வகையில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்கள் டூருக்கு அங்கே இங்கேன்னு போகணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக பிளான் பண்ணிக்கோங்க.
1: ஆமாம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தசரா திருவிழா குலசேகரப்பட்டினத்தில் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும், 500,000 மக்கள் வருவாங்க இல்லையா, அந்த தசரா திருவிழாக்காக பந்தல்கால் நடும் விழா வந்து நடைபெற்றிருக்கு குலசேகரப்பட்டினம் அம்மன் கோயிலில். அதேமாதிரி 11 கொடியேற்றத்துடன் தொடங்குது இந்த திருவிழா. 20 சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கு. 21 கொடியிறக்கம், அதுக்கப்புறம் காப்பு கலைத்தலுடன் விழா நிறைவு பெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் கும்பகரை தங்கையா திரைப்படத்தில் வந்து குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 11:55 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் மணித்திராட்டு நிகழ்ச்சி. தான் நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
2: நிறைவான தகவல் என்னென்னா, 220 மருந்துகள் வந்து தரமற்றவை அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் கடந்த மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி 220 மருந்துகள் வந்து தரமற்றவை அப்படின்னு, அதில் ஒரு மருந்து போலியாகவும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கடந்த மாதத்தில் மட்டும் 1000-க்கும் மேற்பட்ட மருந்து மாதிரிகள் வந்து ஆய்வுக்கு உட்பட்டிருக்காங்க. அவற்றில் பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், அதுக்கப்புறம் வலி நிவாரணம், அமில எதிர்ப்பு, உயர் ரத்த அழுத்தம், சளி, கிருமி தொற்று, அஜீர்ண பிரச்சனைகளுக்கான அந்த பாதிப்புகளுக்காக பயன்படுத்தப்படும் மருந்துகள் வந்து 220 மருந்துகள் தரமற்றவையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன மருந்துகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் எந்தெந்த மெடிசன் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இணையதள முகவரி cdsco.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் பார்த்துட்டு மக்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
1: நிகழ்ச்சியில் நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு, இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. அப்படிதானே சிந்து?
2: ஆமாம், டைம் ஆயிடுச்சு.
1: நிகழ்ச்சியில் உங்களுடன் இது இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா, என் கூட
2: நான் உங்கள் தொழில் சிந்து சாரா.
1: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு. பொன்முனை செல்வன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின்

0: பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு இப்போ ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன்.
1: பிரமாதம்
2: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
1: சபாஷ் சபாஷ்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீரு தானா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பயன்படுத்தி இதய நோயை தடுக்க முடியும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகள் மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 4 பேரை கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கனிமங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 2010 கன அடியாக அதிகரித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு

3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 12:03. நம்ம நிலைப்பண்பலை 102.6 இனி உங்களுக்காக காத்திருக்க நிகழ்ச்சிகள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உறவுகளுக்குள் உண்டாகும் விரிசலை தடுக்க நீங்கள் கையாளும் வழிமுறைகள் எனலாம். இதை பற்றி தோழிகளை நீங்கள் நேரலையில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கிட்ட சொல்லலாம். 12:30, 1:30, 4:30, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள்ள நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்று பகல் 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குறாங்க. பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து நல்ல பழக்கங்களும் சீரான இதய துடிப்பும் இது பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3:00 திரையறிவு நிகழ்ச்சி, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4:00 பொதிகை தும்பி நிரலை நிகழ்ச்சி, 5:00 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 1998 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள் கேட்கலாம். இன்று மாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை கேட்டு ரசிக்கலாம். 7:35 ஆசை அஞ்சல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. 8:05 குக்கு நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறும். இன்றிரவு 9:00 இடைவிடாத இசை மழையில் நனையலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நோய்கள் பற்றி நீலகேசி உணர்த்தும் கருத்துக்கள் இது பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகள் இடம்பெறும். 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி நேயர்களோட விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களின் எல்லா நிகழ்ச்சிகளுமே உங்களுக்காக தான், அதனால நம்ம நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாம கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேயர்களின் கவனத்திற்கு NCERT

விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 12:11 ஆயிட்டிருக்கு. இந்த ஸ்நேகிதியே நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நாளும் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தலைப்பில் பேச

0: பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கு நாம் என்ன தலைப்பில் பேச போகிறோம், அதுக்கு முன்னாடி உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான் எஸ் லெசி ஜெகன் மற்றும்
1: நான் கொல்சுட்டிப்பன் ஜோனா.
0: ஜோனா என்ன ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்கீங்க?
1: டயர்டா நமக்கு.
0: இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் தெரியுமா தோழிகளே? உறவுகளுக்கு உள்ளால் உண்டாகிற விரிசலை தடுக்க நீங்கள் கையாளுற வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பணம், வீடு, காசு இதெல்லாம் முக்கியம்தான். நான் அதையும் தாண்டி உறவுகள் வந்து ஒரு ஒரு வகையான அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், அக்கா, தங்கை, இப்படி ஏதோ ஒரு உறவுகளுக்கு கூட தான் நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்குது. ஆனால் சில உறவுகள் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் நம்ம கூட பயணப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன செயலாக கூட இருக்கலாம், அதில் வந்து அது அந்த உறவு வந்து ஒரு விரிசல் ஏற்பட்ட ஒரு நிலையில் இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? இந்த டிப்ஸ் தான் இன்னைக்கு தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம். என்ன ஜோனா, கேட்கலாமா?
1: கேட்டலாம். நிகழ்ச்சி கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தோழிகள் அழைக்கலாம். 0462256111332 மற்றும் ஒரு எண் 0462256111332 என்ற எண்கள் அழைக்கலாம். இது தோழிகள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், யார் இங்கிருந்து?
2: சிவகாமி சேரன் மகாதேவில இருந்து.
1: சொல்லுங்க.
2: விட்டு கொடுத்து போகணும். மெயினா மூணு விஷயம் மேடம். ஒண்ணு, நம்ம விட்டு கொடுத்து போயிடணும்.
0: சரி.
2: ரெண்டு, அவங்க இழுக்கிற வழிக்கு நம்ம போயிடணும்.
0: தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் போயிடணுமா?
2: கடைபிடிக்க
0: இன்னைக்கு
2: அவ மருமகளோட ரொம்ப இதா போய்கிட்டு இருக்கு.
0: சூப்பர்மா, சூப்பர். நல்ல முதல் நேரா வந்து நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிருக்கீங்க, நன்றி.
2: தேங்க்யூ.
1: உறவுகள்ல விரிசலே விழக்கூடாது என்ன பண்ணலாம்
3: அப்படின்னு? விட்டு கொடுக்கற தன்மை வந்துடணும். நீயா நானா அப்படின்னு இருக்க கூடாது. ஆனாலும் எனக்கும் இப்ப எங்க அக்காக்கும் ஒரு சின்ன விரிசல் வந்துட்டு இடையில, நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா தான் இருப்போம் எப்போதும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப நான் அவள்கிட்ட பேசவே இல்லை, 6 மாசம் ஆயிட்டு. அப்ப எல்லாரும் தட்ட மாட்டாங்க, அப்படி இருக்க கூடாது, கூட பிறந்தவங்க அப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னாங்க. அப்ப எனக்கு என்னன்னா, நான் தப்பு பண்ணாம அவள்கிட்ட எப்படி பேசன்னு நான் இருக்கேன், அவளுக்கும் அது வந்து தப்பா தோணல. அப்ப எப்படி, அப்ப ஒருத்தங்க சொன்னாங்க, நான் வந்து சொல்றேன் பேசுறேன் அப்படின்னாங்க. நானே ரொம்ப பொறுமையா இருக்கிறவதான் மேடம், ஆனாலும் கூட எனக்கு வந்து அதுல என்னமோ ஒரு கொஞ்சம் மண்டைக்கு தெரியல, அதனால நானும் கௌரவமா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒருத்தங்க திடீர்னு ஒருத்தங்க எங்க ரிலேஷனை தவறிட்டாங்க. அப்ப வந்து அன்னைக்கு எங்க அக்கா வந்து திரும்ப என்கிட்ட போன் போட்டு பேசினா, பேசிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க திரும்ப ரெண்டு பேருமே சேர்ந்துகிட்டோம். ஆனாலுமே பொறுமையா இருக்கேன் மேடம், எப்போதுமே பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது.
1: கோமதிமா, அப்ப நீங்க போய் பேசல? அதாட
3: எப்படின்னா
0: உங்க அக்காவும் இதே மாதிரி நினைச்சுப்பாங்க, நானும் தப்பே பண்ணல. அதுதான் அதுதான் நம்ம பிரச்சனையே. அதானே சூப்பர்மா, ஒரே ஒரு போன் கால்ல வந்து நீங்க வந்து

0: சூப்பராக வந்து உறவுகள் ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிம்மா.
1: நன்றி.
2: அடுத்ததாக வந்து லிசி ஜெகன் சொல்லுவாங்க, உறவுகள் உண்டாகும் விரிசலை தடுக்க அவங்க என்னென்ன முயற்சிகளை கையாண்டாங்க அப்படின்னு பாடலுக்கு அப்புறம் சொல்லுவாங்க.
0: இல்லை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா,
2: எல்லாருக்கும்
0: வந்து நிறைய உறவுகள்னாலே அது கண்டிப்பாக வந்து போனால் தான் அது வந்து இன்னுமே பலப்படும் நம்ம உறவு. அது பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னு கேட்டால் சின்ன சின்ன ரீசனாக தான் இருக்கும். நான் ஃபோன் பண்ணேன் எடுக்கலை, நான் மெசேஜ் பண்ணி பார்க்கல, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னைய கூப்பிடல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லலை, இப்படிதான் இருக்கும். அதை தாண்டி பார்க்கும்போது ஏங்க அப்போ என்னைய மதிக்கலை அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசில் வரும்போது தான் அந்த விரிசலே விழுது. இதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தோழிகள் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சதும் என்னலாம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு. ஔவை சண்முகி திரைப்படத்துலேருந்து கமலஹாசன், சுஜாதா குரலில்.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 12:24 நிமிடம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் உறவுகளுக்குள் உண்டாகிற விரிசலை தடுக்க நீங்கள் கையாளுற வழிமுறைகள் என்ன, இது பற்றி தோழிகள் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். தோழிகள் நேரலையில் பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து எந்த தோழி இணைப்பில் வராங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யாரேங்க பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: ஆமா, உங்களோட லைன் வந்து ரொம்ப கிளியரா இல்லையே.
3: நீங்க ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்கம்மா.
2: சரிம்மா. ஹலோ,
3: நீங்க யாரு?
2: நான் பாளையங்கோட்டை கோணிக்கப்பட்டில இருந்து மாரியம்மா பேசுறேன்.
1: மாரியம்மா சொல்லுங்கம்மா.
2: எனக்கு இங்க சித்திக்கு சின்ன ஒரு மன கசப்பு ஆயிட்டீங்க.
1: சரி,
2: அவங்க பேசவே மாட்டேன்னாங்க. நான் பேச முடியாது. நான் நீ வந்து போன் பேசல, என்ன பேசவே இல்லை. நீ கல்யாணம் ஆகி போனதுல இருந்து நான் நல்லா வேணா, அவங்கதான் என்ன பாத்துக்கிட்டாங்க சின்ன
1: பிள்ளையில.
2: அவங்களுக்கு ரெண்டு பசங்க, ஆம்பளை பசங்க, பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டு என்னெல்லாம் வளர்த்தாங்க எல்லாமே. அப்புறம் கல்யாணம் போனதுல இருந்து நாங்க போன் காண்டாக்டே கிடையாது அவங்ககிட்ட. அவங்களுக்கு ரொம்ப என் மேல வருத்தம். போய் இந்த பிள்ளை போன் பேசலையே வைக்கலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் காலிலே விழுந்துட்டேன். இந்த மன்னிச்சிருங்க, ஏன்னா உறவு நமக்கு வேணும். எங்க சித்தி உறவு எனக்கு வேணும்னு நான் காலையே வந்து மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் தான் இறங்கினாங்க. மன இறங்கி
1: நன்றி. அடுத்த தோழி வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்மா,
1: சொல்லுங்க.

0: ராஜேஸ்வரி அம்மா.
1: ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா. அதாவது உறவுகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய, அப்புறம் அம்மா பேசினாங்க, அது என்ன கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா?
0: இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னா, உறவுகளுக்கு உள்ள வர்ற விரிசலை தடுக்க நீங்க ஃபாலோ பண்ற டிப்ஸ் என்னெல்லாம்? அதுதான்.
1: உறவுகளை வந்து தடுக்கிறதுனா, விரிசலை தடுக்கிறதுனா, அவங்க பேசும்போது, அதாவது ஏதாவது தவறா பேசும்போது நம்ம கொஞ்சம் அமைதி காக்கணும். அந்த இடத்துல மௌனம் வந்து ரொம்ப சிறந்த மருந்தா மாறும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது குற்றம் கூட அவங்ககிட்ட தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்ச நாள் வந்து பேசாம இருக்கலாம். அதாவது கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் இல்ல, இடைவெளி ரொம்ப விடக்கூடாது. அது வீட்லயும் சரி வெளியிலயும் சரி, உறவுகளை வந்து கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டு, ஏன்னா அந்த சண்டை போடும்போது வார்த்தைகள் வந்து அதிகமா வெளியிட்டுறாங்க. அது வந்து என்ன செய்யறது, ஒரு பெரிய சுவர் மாதிரி தடுத்துருது இல்லையா வாழ்க்கையில. அப்ப சண்டை போடாம தவறான முறையில பேசிடாம, நீ நான் பெரியவன், நீ பெரியவன், நீ அத நான் அதை பண்ணினேன் உனக்கு, நான் இதை பண்ணேன்னு சொல்லி காமிக்காம, செஞ்சதை சொல்லி காமிக்கிறதே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தானே. அதனால எதையுமே சொல்லாம அந்த இடத்துல மௌனம் காத்துட்டு ஒரு கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டு மறுபடியும் அவங்ககிட்ட உறவு எழுப்பு கொள்ளும் போது எந்த ஒரு மன உறுத்தலும் இல்லாம இருக்கும் உங்க அம்மா. அப்புறம் அவங்க எவ்வளவோ நம்மளுக்கு உதவிகள் செஞ்சிருப்பாங்க,
0: ஆமா,
1: அத கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்தாலே போதும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு இப்ப வந்து ஏதாவது, அதாவது பண உதவி மட்டும் இல்ல, காசு உதவி மட்டும் இல்ல, ஒரு நம்ம அவசரத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க, அவசரத்துக்கு நம்மளுக்கு ஒரு உணவு கொடுத்திருப்பாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஏதாவது ஒரு பேர் உதவி பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவங்கள பேசவே தோணாது. அது அளவளவு இல்லாதான் வாழ்க்கை, குளமெல்லாம் கோடிட்டு நீர் நிறைந்துட்டு இல்லையா, ஒரு குளம் வந்து கரையே இல்லாத குளம் வந்து யாருக்குமே பயன் இல்லாம போயிரும். அது போல நம்ம இருக்க கூடாது, பயனுள்ள கூட மாறணும்னா எல்லாரோடையும் அனுசரிச்சு எல்லாரோடையும் இன்பமா கொஞ்ச நாள் பிரிஞ்சு அப்புறம் மறுபடியும் ஒன்று சேரலாம். அதே மாதிரி யாராவது சண்டை போட்டாங்க அப்படின்னு பிரிஞ்சிருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க பேசும்போது அதெல்லாம் பேச முடியாது, நீ என்ன பேசின, நீ என்ன திட்டின அப்படின்னு சொல்லாம அவங்களை சேர்த்துக்கிறணுங்கம்மா. சேர்த்துக்கிறும் போது உறவுகள் வந்து நீடிக்கும். அப்படிதான் நாங்கெல்லாம் மெயின்டைன் பண்றோம். அதனால எப்பவுமே உறவுகள் நல்லபடியா சிறப்பா இருக்குங்கம்மா.
0: நன்றிங்கம்மா, நன்றி,
1: நன்றி.
0: நேரம் 12:29 ஆயிட்டிருக்கு. ஜோனா இன்றைக்கி வந்து தோழிகள் நிறைய கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு தோழி பார்த்தீங்கன்னா, இந்த உறவு எனக்கு வேணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டேன்னா காலே உளுந்துடலாங்க. இல்லை, ஆமாம் ஆமாம், இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாளும் இறங்கி போகலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு தோழி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது சரியோ தப்போ, உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கலனா கூட கொஞ்சம் சைலண்டாக கொஞ்சம் நாளாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் மணி நேரமாக இருக்கலாம், கொஞ்சம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து அதுக்கப்புறமா நீங்கள் சொன்னது தப்புங்க, இப்படி பண்ணலாம்
2: அப்படின்னு. ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
3: Welcome once again to the updates of the Asian Games in Aichi, Nagoya. India have made a strong start to the day with the country adding another gold and several athletes making their way into the medal rounds. Neeru Tanda has won India's 5th gold medal of the games in the women's trap event. Neeru had earlier teamed up with Manisha Kheer and Ashima Ellawar to secure a silver medal in the team trap event and has now followed that up with the gold in the individual competition. In recurve archery, Neeraj Chauhan has registered a notable victory over Republic of Korea's Kim Ji-deok, a multiple-time Olympic and World Championship medalist. The result keeps Neeraj's campaign moving forward and strengthen India's hopes in the event. There is also plenty to cheer about in boxing, where Parveen Huda and Ankush Panghal have both won their respective semi-final bouts to book places in the finals. Parveen produced a commanding 5-0 victory over Xian Liu Xing in the women's 65 kg semi-final to become first Indian boxer at these games to enter the gold medal bout. Ankush had also secured his place in the final, assuring India of at least 2 silver medals in boxing. And building on that massive bout to a medal count, where shooter Neeru Tanda scripted history by winning India's 5th gold medal in the women's trap event with a record-setting score of 28, the action at the shooting range is far from over. All eyes are now locked up on the trap men individual final, where Shapat Bharadwaj is battling it out in the medal round.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 12:42 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு, உறவுகளுக்குள் உண்டாகும் விரிசலை தடுக்க நீங்கள் கையாளும் வழிமுறைகள். இது பற்றி தோழிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்,
1: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
1: முக்குடல்.
0: சொல்லுங்க மாரியம்மாள், கண்டிப்பா நல்ல விஷயம் மனசுல நினைச்சிருக்கீங்க. நீங்க வந்து நேர்ல போய் பேசுங்க.
1: 7 வருஷம் ஆச்சு அவளை பார்க்கல, எல்லாம் பேசணும் ஆசையா இருக்கு.
0: பாத்தீங்களா, உங்களுக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமா பேசிடுவோம் அப்படின்னு தான் அர்த்தம், சரிங்களா? அதனால அவங்களை பாக்குறப்ப ஒண்ணுமே நினைக்காதீங்க, என்னமா எப்படி இருக்க. ஒரே வார்த்தையில தொடங்கினீங்கன்னா அவங்க மறு பேச்சே பேச மாட்டாங்க, சரிங்களா?
1: அவளுக்கு குழந்தை இல்லையா, எனக்கும் பேசணும் ஆசைதான். சடங்குக்கு கூப்பிடுன்னு நினைச்சிருக்கேன்.
0: கூப்பிடுங்க. சரிங்கம்மா, நன்றிம்மா.
1: சரி, நன்றி.
0: வாழ்க்கையில சில நேரம் யோசிச்சு பார்க்கும் போது என்னப்பா நம்ம கொண்டு போறோம் போகும்போது. ஆனா இருக்கிற காலத்துல இந்த உறவுகளுக்குள்ள நல்லா பேசி எடுத்து நல்ல ஒரு லைஃப கொண்டு போகும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரும். அடுத்த தோல் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் இங்க பேசுறீங்க?
2: மணல்கட்டாலிருந்து சீதலட்சுமி.
0: எந்த ஊர்மா?
2: மணல்கட்டானூர்.
0: மணல்கட்டானூர்.
2: தங்கச்சிட்டுல குழந்தை வந்துச்சு பாருங்க. எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காருக்கு ஒரு 3 வரல அடிபட்டு விட்டு அவ வரல. அவ நான் பாக்க முடியாது, அவ வரல. அப்ப என்னன்னா அதுக்கப்புறம் நாங்க எப்ப சந்திச்சோன்னே அண்ணன் வீட்டுல அண்ணன் மகளுக்கு கல்யாணம் பட்டு கட்டும் போது சந்திச்சோம். அப்ப எப்படி பேசன்னு நினைச்சு அவ பேசிட்டா நானும் பேசிட்டேன், ரொம்ப சந்தோஷம் பேசிக்கிட்டான். அதுக்கப்புறம் கல்யாணத்து பேருக்கு மேடம் ரெண்டு வரும் பேசிட்டு நல்லா பேசணும். ஊடால சொல்றேன் தங்கச்சி, நான் தான் எல்லா வீட்டுக்கும் ஓடிடுவேன், என் வீட்டுக்கு ஒரு நாத கூட வந்து பாக்கல அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா என் வீட்டுல கையடிப்படுறது நான் நினைக்கல, இருந்தாலும் எனக்கு ஒரு என்னடா இப்படி பேசிட்டா அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல திருப்பி நான் கேட்கல, விட்டு
0: கொடுத்துட்டேத
2: திருப்பி கேட்டு வச்சுக்கங்களே.
0: பிரச்சனைதான்,
2: ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான். திரும்ப மறுபோட்டு சொல்றது எப்படி என்ன தண்ணி சொல்றா அப்படின்னு சொல்றேனா.
0: தங்கச்சி சூப்பர்
2: தான், இருந்தாலும்
0: எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. விடுங்க விடுங்க, இப்ப நல்லா பேசிட்டு இருக்கீங்கல்ல ரெண்டு வரும். நீங்க
2: இப்ப
3: அப்படியே போன் அடிச்சு பேசிருக்கீங்க, என்கிட்ட பேசி
2: முடிச்சிட்டு
0: இன்னைக்கு வரைக்கும் உங்க மனசுல இருக்கு. சரி சரி, அதெல்லாம் மனசுல வைக்க.

0: ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க சரிங்களா?
1: நம்ம விட்டு கொடுக்கலன்னு ஃபர்ஸ்ட் நம்ம
0: ஒன்று
1: பேச
0: ஒன்று.
1: முடியல மேடம்.
0: ஆமாம், சூப்பர்மா, நன்றி.
1: நன்றி வா.
0: சோனா என்ன ரொம்ப சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. இதை தானே நான் சொன்னேன், இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் பேசாமல் ஆயிட்டாங்க, ஆனால் உடனே அவங்க அக்கா போய் பேசினதும் திருப்ப பேசினாங்க. அந்த திருப்ப அவங்க அக்கா போய் பேசும்போதே அந்த இடத்துல நீ அன்னைக்கு வரல இப்படி சொல்லியிருந்தா அந்த உறவு வந்து ஒன்று சேராது இல்லையா? நல்லா பேசி எடுத்துட்டு, ஆனால் என் மனசில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கு அப்படிங்கிறது நல்ல நாசுக்கா அதை சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. நீங்க எதுக்கு இவ்வளோ சிரிச்சிங்கன்னு எனக்கு தெரியல.
2: எனக்கு அந்த உறவுகள் பற்றி வந்து நிறைய தெரியாது. ஏன்னா நான் வந்து எனக்கு என்கிட்ட ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருப்பேன். ஒரு ரெண்டு ஒருத்தங்க சண்டை போடுறாங்க இல்லை ஏதாவது மூஞ்சி கட்டுறாங்கன்னா ரெண்டு டைம் நானாக போய் பேசுவேன். பேசலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு மெயின்டைன் பண்ணவே தெரியாது, வேண்டான்ட்டு நான் போயிட்டே இருப்பேன். அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப கேர் பண்ணவும் மாட்டேன். அதுதான் என்னோட கேரக்டர். அப்படி கேச்சு இப்படிலாம் போய் பேசி இவ்வளோ வாலண்டியராக போய் பேசுவேன். வாலண்டியரானா நான் வந்து பேசுவேன், பேச மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. முன்னாடி ரொம்ப போய் போய் பேசுவேன், இப்போ அப்படி கிடையாது. ஒரு ரெண்டு டைம் நான் ரெண்டு ஸ்டெப் ஆனால் ஹோம் ஒர்க்னா ஹோம் ஒர்க் அப்படின்னு காமிச்சிருவேன். அகைன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பு என்ன ஆகும் அதை அந்த அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு தாட்டே கிடையாது.
0: நிறைய பேர் நினைக்கிறது இதுதான், என்ன அப்படின்னா ஒரு ஏதோ ஒன்று பிடிக்காததை அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல உடனடியாக போட்டு உடச்சி எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும் மாதிரி. அதை வந்து
2: நான் அப்படி கேரக்டர் தான், நான் வந்து அப்படி கேரக்டர் தான். ஆனால் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுவேன், ஆனால் பெரிய லெவலில் நான் மாறியிருக்கேன்னு கேட்டால் மாறுறதில்ல. ஆனால் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்படி காலில் விழுந்துருவேன்னு சொல்கிறது, நான் வந்து 7 வருஷம் கழித்து ஒரு சடங்கு வீட்டில் என் பிள்ளையை அவங்கள நான் கூப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி இந்த நான் யோசிச்சது கூட கிடையாது.
0: அதுக்கு தான் சொன்னேன், நிகழ்ச்சி தொடங்கும் போதே தோழிகள் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை நீங்க குறிப்பெடுத்துக்கோங்க, நம்ம லேட்டரா இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, இப்போ நிகழ்ச்சியில பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னா பாம்பே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 12:54. சிநேகிதிய நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம உறவுகளுக்குள் உண்டாகிற அவ்விரிசலை தடுக்க நீங்கள் என்னெல்லாம் வழிகள் பின்பற்றுறீங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். தோழிகளும் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஜோனா,
1: சொல்லுங்க.
0: இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான். என்னென்னா, உறவுகள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தேவையான ஒன்று. சில இடத்துல ஏதோ ஒரு வகையில் விரிசல் ஏற்பட்டாலும் கூட அந்த விரிசலை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும். இந்த உறவு எனக்கு வேணும், இந்த உறவை ஏற்பட்டிருக்க விரிசலை நான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மனசு நம்மளுக்கு வேணும். சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்துட்டு, ஐயோ நான் ஃபோன் பண்ண எடுக்கலை, மெசேஜ் பண்ண எடுக்கலை, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அந்த விரிசல் இன்னும் பெருசாகிட்டே இருக்கும். அதனால் ஒரு உறவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்கள பார்க்குறப்பவோ இல்லை ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மனசு தான் காரணம். அதனால் இந்த உறவுகளுக்குள் உண்டாகிற சின்ன சின்ன விரிசல்கள் எல்லா உறவுலையுமே வரதான் செய்யும். விரிசல் வந்தால் தான் அது உறவு. இன்னும் பார்த்திங்கன்னா, விரிசல் வந்து மீண்டும் நம்ம ஒன்று செய்கிறப்போ அந்த உறவு இன்னுமே பலமாக இருக்கும். ஒரு உறவை நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு இடையில் விரிசலை நிறைய நாள் எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய விஷயமாக இருக்குது. அதனால் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுக்கு நேரம் ஒதுக்குங்க. தொடர்ந்து அந்த உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த விரிசலே வந்தால் கூட அதை நீங்களாக சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தோம் நான் எஸ்லிசி ஜெக மற்றும்
1: நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.
0: நேர்களைய நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 1 மணி 1 நிமிடம். நேர்களே, உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிற நம்ம நிலை பண்பலை 102.6 இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
2: ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல்நலம் குறி

0: குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள்.
1: குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்போ சமையல சளி தொந்தரவுகள் அதிகமாக வருதுன்னா துளசி இலையை வந்து அது அவங்களுக்கு மல்லி காப்பியாக போடாமல் துளசி தண்ணியாக போட்டு கொடுக்கலாம். துளசியை வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த துளசி தண்ணியில் கொஞ்சம் தேன் மட்டும் கலந்துக்கணும். கொஞ்சம் வெதுவெதுப்பான துளசி தண்ணியும் தேனும் குடித்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு சளிக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பச்சை குழந்தை கூட கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே உள்ள பிள்ளைங்க குழந்தைங்களுக்கு போகாமே அந்த துளசி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனில் எடுத்து கொடுத்தோம்னா அந்த சளி பிடிக்கிறது நல்லா குறைக்கும். இந்த மலச்சிக்கல் ஏற்படலாம். சின்ன சின்ன பிள்ளைகள் சில பேருக்கு மோஷன் சரியாக போகலை அந்த மாதிரி இதுன்னா அவங்களுக்கு இந்த திரிபுலா வாட்டர்னு சொல்லுவோம். திரிபுலா வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு கொடுக்கலாம். இல்லை கடுக்காக லைட்டாக கொதிக்க வச்சு அந்த ஸ்பூனில் தண்ணியை மட்டும் ஒரு ஸ்பூன் நைட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். வந்து ஒரு வயசு பிள்ளைக்கும் மோஷன் போகலன்னா அந்த கொஞ்சம் திரிபுலா தண்ணி ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா காலைல ஃப்ரீயாக போகும். வந்து டோசேஜ் வந்து சின்ன பிள்ளைகளுக்குன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொடுக்கணும், பெரிய பிள்ளைகளுக்குன்னா 2 ஸ்பூன் கொடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கிட்டால் நல்லது. பட் இதில் துளசி தண்ணியெலாம் எல்லோரும் கொடுக்கலாம். வந்து இந்த திரிபுலா வேணால் சில பிள்ளைகளுக்கு ஒத்துக்கிடலைன்னா இந்த கடுக்கா தண்ணியெலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய கொடுக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பேசும்போது சொல்லியிருந்தோம். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த யோகா பயிற்சி மெயினாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற காரணமே அந்த குறைக்கணும்னா யோகா தான் நல்லது. சில முக்கியமாக தியான பயிற்சின்னு சொல்லுவோம், மூச்சு பயிற்சிகள் பண்ணுறது. அப்புறம் அந்த உடம்பை வந்து பார்ட் பார்ட்டாக பண்ண கவனித்து கவனித்து ரிலாக்ஸ் பண்ண சொல்லுவோம். அந்த டீப் ரிலாக்ஸேஷன் சொல்லி ஒரு பயிற்சி இருக்குது. ரெண்டு வேளை குளித்தாலே ஸ்ட்ரெஸ் குறையும். நைட் நல்லா ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவங்க நைட்டில் வந்து ஒரு குளியல் போட்டுட்டு படுக்கணும். ஸோ நைட்டில் குளிச்சுட்டு படுத்தாலே நல்லா தூக்கமும் வரும். அதாவது தூக்கம் போகிடும்னு நினைப்பாங்க, பட் ஆக்சுவலாக நல்லா குளிச்சுட்டு படுத்தாங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி நல்லா தூங்குவாங்க. வந்து ஸோ அது ஒரு நைட் படுக்க போகும்போது கொஞ்சம் சுடுதண்ணியில் தேன் கலந்து குடிக்கலாம். ஸ்பைசி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப இரிட்டன் ஃபுட்டெலாம் எடுக்கக்கூடாது. நான்வெஜ் நிறைய எடுத்துக்கிறது. அப்புறம் நைட்டில் வந்து அந்த பிரியாணி ஐட்டங்கள்லாம் நைட்டில் சாப்பிடாமல் இருக்க நல்லது. ஸோ நம்ம ஸ்பைசி ஃபுட்டாக எடுத்தோம்னாலே கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும் மைண்டு. ஸோ அதுக்குள்ள நம்ம சாத்விக உணவுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த யோகாவில் வந்து உணவை மூணாக பிரிப்பாங்க, சாத்விக உணவு, தாமசிக உணவு, ரஜோ உணவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த சாத்விக் ஃபுட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி பழங்கள், காய்கள், பால், இந்த பழச்சாறுகள், இந்த மாதிரி உணவுகள். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நைட்டில் வந்து சாத்விக் உணவாக எடுத்தால் நல்லது. வந்து சரி நல்லா தூக்கம் நல்லா வரும், அந்த இரிட்டேஷன் இருக்காது, மைண்ட் நல்லா இல்லை, காமாயி தூக்கம் வரும். தாமசிக்கம்ங்கிறது கொஞ்சம் ஃபெர்மெண்டட் ஃபுட் மாதிரி, இப்போ அந்த பழைய சாதம் அந்த மாதிரி உணவுகள் வரும், இந்த மோர், தயிர் அந்த மாதிரி உணவுகள் வரும். ஸோ இன்னொன்று வந்து இந்த ரஜோ உணவுங்கிறது இப்போ நார்மலாக ஸ்பைசி ஃபுட்டு, இந்த மசாலா கலந்த உணவுகள், கொஞ்சம் நான்வெஜ், அது எல்லாமே அந்த ரஜோ உணவுன்னு சொல்லுவோம். அந்த ராஜாக்கள் சாப்பிட்ற உணவு மாதிரி ராஜசீக உணவுன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து இப்போ நைட்டில் எடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி, அந்த நைட்டு தூக்கம்லாம் அந்த வர ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஹெவி ஃபுட்டாக நைட் எடுக்காமல் லைட் ஃபுட்டாக எடுக்க சொல்கிறோம். சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவோம். அந்த சூரிய நமஸ்காரம்னு சொல்லி அந்த ஒரு 12 ஸ்டெப்ஸ் வரும். அந்த 12 ஸ்டெப்ஸ் பண்ணாங்கன்னா பாடி ஃபுல்லாகவே கவர் ஆகும். அது டோட்டல் பாடிக்கு வந்து அதில் எக்ஸசைஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 ரவுண்ட்ஸ் மினிமம், ஒரு 6 ரவுண்டு அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணாங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகும். வந்து
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
0: ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள்.

0: காலநிலை மாறுபாட்டால் சில நோய்கள் வந்து பரவுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: டெங்கு காய்ச்சலுக்கு வந்து நிலவேம்பு குடிநீரும் பப்பாளிச்சாரும் கூட கொடுக்கலாம். இதுவும் மருத்துவர் பரிந்துரையின் பேரில் குறிப்பிட்ட அளவு கொடுக்க வேண்டுமா? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பாக. அதாவது நிலவேம்பு குடிநீரும் வந்து மருத்துவமனையில் உள்ள சித்த மருத்துவ பிரிவில் அந்த மருத்துவ அலுவலர் எந்த அளவு எவ்வளவு குடிக்கணுங்கிற சொல்கிறாங்களோ அதன் அளவு தான் நம்ம குடிக்க வேண்டுமே தவிர சுயமாக நம்மளாகவே நிலவேம்பு குடிநீரையோ இல்லை பப்பாளி இலைச்சாரையோ சாப்பிடுவதற்கு முறை கிடையாது. மருத்துவ அலுவலரின் பரிந்துரையின் பேரில் அவர்கள் கொடுத்த அளவில் முறையான அளவு கரெக்டாக சாப்பிட வேண்டும். மற்றும் நல்ல சத்துள்ள ஆகாரங்கள், இளநீர், நீர் சத்து உள்ள உணவுகளை அதிகமாக சேர்க்க வேண்டும். இளநீர், மோர், பழச்சாறுகள், கஞ்சி போன்ற எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு வகைகளை, சத்தான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு நல்ல ஓய்வு எடுத்தால் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்து

0: டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதில் பொதுமக்களிடமிருந்து சுகாதாரத்துறை எந்த மாதிரியான ஒத்துழைப்பை எதிர்பார்க்குது சார்? அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் தினசரி கொசு ஒழிப்பு பணியில் தன்னார்வலர்கள், டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர் என்ற தன்னார்வலர்கள் அனைத்து கிராம பஞ்சாயத்து, பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் தினசரி ஒவ்வொரு நபரும் குறைந்தது 50-100 வீடுகளுக்கு சென்று அந்த கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். இந்த பணியாளர்கள் ஒரு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டில் உள்ள மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் நல்ல தண்ணீர் வந்து தேங்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும், திறந்து வைக்கக்கூடாது. ஒரு ட்ரம்மில் தண்ணி இருக்குன்னா அதை மூடி போட்டு மூடி வைக்கணும், அதை திறந்து வைத்திருக்கிறதுனால தான் அதில் கொசு முட்டையிட்டு கொசுப்புழு உற்பத்தி ஆயிடுது. அதனால் வீட்டுக்கு பின்னால் உள்ள பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், டயர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் வந்து தூக்கி வீசக்கூடாது. முட்டை சாப்பிட்றேன்னா சாப்பிட்டு அப்படியே இந்த ஓட்டை தூக்கி தூர போட்டுருவாங்க, அந்த ஓட்டில் தண்ணி தேங்கியிருந்தால் அந்த தண்ணீர்லேயும் கொசுப்புழு உற்பத்தி ஆகும். தேவையில்லாத டயர்கள் பின்னால் போட்டு வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக்கு இது இருக்கும், ஆட்டு உரலில் சும்மா வச்சுருப்பாங்க, அந்த ஆட்டு உரலை உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. உபயோகப்படுத்தாத இடத்துல அந்த ஆட்டு உரலில் தண்ணி தேங்காமல் இருக்குன்னா அதில் முழுவதுமாக மணலை போட்டு மூடி வச்சா அதில் தண்ணி தேங்காது. இது மாதிரி அறிவுரைகளை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு பொதுமக்கள் ஒரு சில இடங்களில் வந்து அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. எங்களுக்கே தண்ணி கம்மியாக தானே இருக்குது, இந்த தண்ணியில் கொசுப்புழு இருந்தால் அதை உடனடியாக அழிப்பதற்கு அந்த நடவடிக்கை ஏற்படுவாங்க. அதை தண்ணீரை கொட்டுவதற்கு ஒரு சில நேரங்களில் பொதுமக்கள் ஒத்துழைப்பதில்லை. நாங்களும் சொல்கிறோம், தண்ணியை உடனடியாக பாத்திரத்தை கழுவியோ இல்லைன்னா துணியை துவைச்சோ அப்போ கொட்டி அதை நன்றாக கழுவி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்ச்சி அதை காய வச்சு சுத்தமாக வச்சு அப்புறம் தண்ணீர் பிடிச்சி மூடி வைங்க. தொடர்ந்து தண்ணீரை 3-4 நாள் உபயோகப்படுத்தாச்சுன்னா அதை காலி பண்ணிடுங்க. 10-15 நாளுக்கு தொடர்ந்து ஒரே தண்ணீரை திறந்த வெளியில் வைக்காதீங்கிற அறிவுரைகளை சொல்கிறோம்.
0: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிஃபம் ரெயின்போ 102.6 நேரம் ஒரு மணி 10 நிமிடம். நலம் தனா நிகழ்ச்சியில் ஒரு ஒரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு ஒரு தகவல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நல்ல பழக்கங்களும் சீரான இதய துடிப்பும் இது பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன் நான் எஸ் லிசி ஜெகன். இன்றைக்கு எதுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. இன்றைக்கி செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலக இதய தினம், வேர்ல்ட் ஹார்ட் டேயை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் இதயம் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் நம்ம உயிரோட எவ்வளோ கனெக்டான ஒரு விஷயம் இல்லையா. நம்மளோட உடம்பில் பார்த்திங்கன்னா இடைவிடாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு இந்த இதயம். நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் சரி, ஓய்வெடுத்துட்டு இருந்தாலும் சரி, இதயம் தன்னோட வேலையை நிறுத்தாமல் செஞ்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இதயத்தோட துடிப்பு சீரான அளவில் இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுது. இதுக்கு நம்மளோட தினசரி பழக்க வழக்கங்கள் தான் காரணம். எதுக்கு அப்படின்னா இதயம் வந்து இதய துடிப்பு சீரான அளவில் இருந்துச்சுன்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. இது எப்படி, என்னென்ன பழக்கங்கள் மூலமாக நம்மளோட இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும், அன்றாட நாம் பின்பற்ற என்னென்ன பழக்கங்கள் இதுக்கு முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். கூடவே சூப்பரான பழைய திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து.

0: ரங்கநாதன் வரிகளுக்கு MS விஸ்வநாதன், இசையில TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடிய பாடல்.
1: அரபு எட்டணா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா. One, two, three, four, five, six, seven, eight.

நேரம் ஒரு மணி 17 நிமிடம். நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நல்ல பழக்கங்களும் சீரான இதய துடிப்பும் இது பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதய ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது நம்மளோட அன்றாட சின்ன சின்ன உணவு பழக்கம், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லேருந்து தொடங்கக்கூடியது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உணவு பழக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சாப்பிட்ற உணவில் மூணு விஷயத்த ஃபஸ்ட்டு வந்து குறைச்சே ஆகணும். அது என்னென்னா, அந்த மூணு விஷயம் சர்க்கரை, எண்ணெய், உப்பு. இது மூணும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு பொருட்களையும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா, காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கறது நம்மளுக்கும் நல்லது, நம்ம இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்ருக்கு சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து பாடல், TM சவுந்தரராஜன் குரலை.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் பொங்கல் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் 1:23, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6ல் இது நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் நல்ல பழக்கங்களும் சீரான இதய துடிப்பும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடல் இயக்கம் அப்படிங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு நாள் முழுக்க நம்ம சும்மா உட்காந்துருக்கிறத விட கிடைக்கிற நேரத்தில் உடல் உழைப்பை கொடுக்க வேண்டிய இடத்துல நல்ல சுறுசுறுப்பாக இந்த இடத்துல வேலை செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்குன்னு வைங்களேன், அந்த இடத்துல சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு உட்காராமல் உடல் உழைப்பை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பயன்படுத்தலாம். காலை இல்லது மாலையில் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியில் வீட்டில் கூட உடல் உழைப்பை கொடுத்து செய்கிற வேலைகளை முழு மனசோடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்க அது ஹெல்ப் பண்ணும். இதுவும் கூட நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த வியர்க்கிறது, நல்ல ஸ்வெட்டாகி வேலை செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் விரும்பாத மாதிரி இருக்கு இல்லையா? அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. நல்ல வியர்க்க விறுவிறுக்க நம்ம வேலை செய்கிறப்ப எப்போவுமே நம்ம உடம்பும் சரி, உறுப்புகளும் சரி, ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக வந்துட்ருக்கு பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனாராணி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடிய இந்த பாடல்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தம் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

நேர்களே, இப்போது கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துள்ளி

0: சிறப்பான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

நேரம் 1:42. நலம் தானா நிகழ்ச்சியில் நல்ல பழக்கங்களும் சீரான இதய துடிப்பும் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தூக்கம் கூட நம்ம உடல் ஆரோக்கியத்தோட தொடர்புடைய மிக முக்கியமான பழக்கங்கள். தினமும் நம்ம சரியான நேரத்தில் தூங்குறது, போதுமான ஓய்வு எடுத்துக்கிறது உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி நம்ம இதயத்துக்கும் நல்லது. இரவு நேரம் ரொம்ப நேரம் கண் விழிச்சிட்டு அடுத்த நாள் சோர்வாக இருக்கிறத விட தேவையான ஓய்வை நம்ம உடம்புக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்ததான் நம்மளோட மன

மிக முக்கியமான பழக்கங்க. தினமும் நம்ம சரியான நேரத்தில் தூங்குறது, போதுமான ஓய்வு எடுத்துக்கிறது உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி நம்ம இதயத்துக்கும் நல்லது. இரவு நேரம் ரொம்ப நேரம் கண் விழிச்சிட்டு அடுத்த நாள் சோர்வாக இருக்கிறத விட தேவையான ஓய்வை நம்ம உடம்புக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்ததாக நம்மளோட மனநிலையும் கூட இதய ஆரோக்கியத்தில் முக்கியமானதாக இருக்குது. கோபம், பதற்றம், மன அழுத்தம் இதெல்லாமே வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் போட்டு தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, குடும்பத்தோட ஆரோக்கியமான முறையில் பேசி சிரித்து நேரத்தை செலவிடுறது, இந்த மாதிரியான பழக்கங்களையும் நாம் வழக்கமாக்கிக்கலாம். இதுவுமே நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது தாங்க. நேரம் ஆயிட்டுருக்கு 1:44. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடலும் வந்துட்டுருக்கு. அன்னை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கடலூர் நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 1:48 நலம் தானா நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல பழக்கங்களும் சீரான இதய துடிப்பும். அடுத்ததான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா சில தீய பழக்கங்களை விட்டே ஆகணுங்க. புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான உடம்புக்கு தீமை தரக்கூடிய பழக்கங்கள் இதயத்துக்கும் பார்த்திங்கன்னா இது ஒட்டுமொத்த உடல் நலத்துக்குமே தீங்கு விளைவிக்கக்கூடியது. அதனால் இதயம் ஆரோக்கியமாக செயல்பட வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான தீங்கு தர்ற பழக்கங்களை முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலை நம்ம உடம்பை நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட அடிப்படை விஷயங்களை அவ்வப்போது நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது இரத்த அழுத்தம், இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு, கொழுப்பு அளவு, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு கால இடைவெளி விட்டு மருத்துவர் பரிந்துரைக்கிற போது பரிசோதித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிகழ்ச்சியில் இப்போ கேட்கலாம் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலேருந்து பாடல்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாள்லயே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை.

நேரம் 1:56. நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டுருக்கோம். நம்ம இதயம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நாமே நினச்சிக்கக்கூடாது. உடலில் ஏதாச்சும் வித்தியாசமான அறிகுறிகள் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதய துடிப்பு சில நேரத்தில் வேகமாகவோ இல்லை மெதுவாகவோ இருக்கிறது அப்படிங்கிறது பல காரணங்களால் ஏற்படலாம். அதனால் காரணத்தை நாமாவே முடிவு செய்யாமல் தேவையான மருத்துவ ஆலோசனைகள் பெறுறது பாதுகாப்பானது. நேர்களே, இதயத்தை பாதுகாப்பதற்காக ஒரே நாளில் வாழ்க்கை முறையை முழுசுமாக நம்மளால் மாற்ற முடியாது. இன்னிலிருந்து ஒரு ஒரு பழக்கமாக நம்ம மாற்றலாம். நாளைக்கு இன்னொரு பழக்கம், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு பழக்கம் அப்படின்னு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம இதய துடிப்பும் நம்ம ஆரோக்கியமும் சீராக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் சந்தேகமில்லை. வாழ்நாள் முழுக்க சீரான இதய துடிப்போட ஆரோக்கியமான வாழ்க்கை முறையோட மகிழ்ச்சியாக வாழுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருந்தேன் நான் SLC ஜெகன். நிகழ்ச்சியில் நிறைவான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு குக்கு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலைப்பண்பலை 102.6 கேட்டு ரசிக்கலாம். இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9443-60794 9443-60794. இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், ஊர், விருப்ப பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணிட்டு நீங்கள் மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. குக்கு நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் நம்ம நிலைப்பண்பலை 102.6. நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு குடியிருந்த கோவில் திரைப்படத்திலேருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். தயவு செய்து உங்களை மற்றவங்க கிட்ட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. வானத்தில் இருக்க நிலவுக்கு தெரியும் தன்னோட ஒளி எப்போ பூமியில் படணும் அப்படின்னு. அதனால உங்களை யார் கூடயும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நேரம் 2:02 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கூ நிகழ்ச்சியில். குக்கூ நிகழ்ச்சியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாடல் காற்றலைகளை உலாவரும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே வாட்ஸ்அப் போயிட்டு உங்களது பெயர், உங்களது ஊர், உங்களுக்கு பிடித்த திரைப்படம், உங்களுக்கு திரைப்படம் இடம்பெற்ற பாடல், திரைப்படம் அது என்ன பாடல் வேணும் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்களது பெயர், உங்களது ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா.

நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குளம் கனிரவி கேட்டிருக்காங்க, உனக்காக பிறந்தனே பாடல் தர முடியுமா அப்படின்னு. எவ்வளோ வயசானாலும் காதல்

ஒழிச்சிட்டு இருக்க பாடல் யாருக்கு தாங்க பிடிக்காது. அதனால தான் என்னவோ ஆலங்குளத்துலேருந்து சத்யா சுகுமார் இதே பாடலை கேட்டிருக்காங்க. நேரம் 2 மணி 8 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி வானொலி.

பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உடையமொழியிலேருந்து பத்மா அருள்ராஜ் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல், என்னோட உணர்ச்சிகளை சொல்ல ஒரே ஒரு கடிதம் போதுமானது.

12:14 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கூ நிகழ்ச்சியில். குக்கூ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, புதுக்கோடியிலேருந்து சசிகலா கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட அந்த பாடல் இதோ. காதலுக்கு விலைன்னு ஒன்று இருக்கா என்ன?

நேரம் 2:19 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கு நிகழ்ச்சியில். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபி குரும்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் வார்த்தையால் சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை கண்களால் சொல்லிடலாம்ல.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 2:26 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz கோ நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாரை கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாளையங்கோட்டையிலிருந்து கேசவலட்சுமி கேட்டிருக்காங்க இந்த பாடல். உன்னை பார்த்தாலே எனக்குள்ள அப்படியே மின்னல் வந்து பாயிற மாதிரி இருக்கு. ஆனால் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் போது மட்டும் ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியல. இதுக்கு பேர் என்ன?

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 2:31. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நெல்லை ராஜேஷ் கேட்டிருக்காங்க, அவங்க கிட்ட அந்த பாடல் இதோ.

நேரம் 2:37 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் குக்கோ நிகழ்ச்சியில். குக்கோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் காட்சிகளை உலா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களது வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களது பெயர், உங்களது ஊர் இதனாலையும் டைப் பண்ணிவிட்டு 9443360794 அப்படிங்கிற அந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கலாம். அந்த வகையில் அடுத்த பாடல் யாருக்காகன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆரியங்காவூர் இந்திரா பாக்கியலட்சுமி சரவணகுமார் அவங்க கேட்ட அந்த பாடல் பகவதி திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு எழுந்திருக்கேன்.

நேரம் 2:43 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸுக்கு நிகழ்ச்சி குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குரும்பூர்லேருந்து திரும்பலை நம்பி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் சம்திங் சம்திங் திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்குது. எத்தனையோ பேரை பார்த்துருப்போம், ஆனால் அவளை பார்த்தா மட்டும் எனக்கு ஏதோ செய்யுது.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:54 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz குக்கூ நிகழ்ச்சி. குக்கூ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்காசிலிருந்து குமார் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த பாடல் தான் வந்துட்டு இருக்கு. லேசா லேசா திரைப்படத்துல இருந்து. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஐயா, குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடிச்ச பாடல் காட்டிலைகளை உள்ளாவரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட பாடல் காட்டிலைகளில் எல்லோரும் கேட்குற மாதிரி வரும். மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுட்டிப்பேன்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வன உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் எளிதில் இணைக்கும் வகையில் வழங்கப்படும் பிரமாண் சான்றிதழை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆந்திர மாநில வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு வழங்கியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசியான் இந்தியா கடல்சார் கூட்டு பயிற்சி பிலிப்பைன்ஸில் இன்று நடைபெறுகிறது. பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அருகே கூவம் ஆற்றில் நடைபெற்ற கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டிலிருந்து கோவை பாலக்காடு மங்களூரு வழியாக குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:03. இது திரையறிவை நிகழ்ச்சி. வானத்தில் அப்படியே கரு மேகங்கள் திரண்டு வர்றப்போ மண்ணோட வாசனையே

முதல் மழை துளி மண்ணில் விழுறப்போ வர்ற அந்த வாசனை எத்தனை வயசானாலும் நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு சின்ன சந்தோஷம்னு கூட சொல்லலாம் இல்லையா? மழை அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் கிடையாது, அது நம்முடைய நினைவுகளோடும் வாழ்க்கையோடும் கலந்த ஒரு அழகான அனுபவம். பள்ளிக்கூடத்துக்கு கூட பிடிச்சிட்டே போன நாட்கள், மழையில் நனைஞ்சு விளையாடிய அந்த குழந்தை பருவம், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு மழை பெய்கிறப்போ ஒரு சூடான டீயோட ஜன்னல் வழியாக மழையை ரசிக்கிற நேரங்கள், இப்படியா நிறைய நினைவுகள் மழையோடு நம்மளுக்கு தொடர்பு இருக்குது. இதெல்லாம் ஏங்க இப்போ சொல்லி கடுப்பேத்துறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாமளும் இப்போ மழை எதிர்பார்த்து தானே காத்துட்ருக்கோம். அதனால் இன்றைக்கி திரைவு நிகழ்ச்சியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மழை பாடல்களை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி மழை அப்படின்னு வார்த்தை வர பாடல்கள் உங்களுக்காக வரப்போகுது. அது என்ன பாடல், என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது, இந்த விவரங்களை நீங்கள் நேரலையில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 256-111-32 மற்றொரு எண் 256-111-33, நம்ம நிலையோட இணைப்பெண் 0462. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிட்டு இருக்கேன் நான், எஸ் லிசி ஜெகன்.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா என்ற நெல்லை பண்பலையோடு குரு தங்கவேலு சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பிறை அருவி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தேன்மா.
0: சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: கொடுங்கம்மா.

0: விஷால் நடிச்ச படம்.
1: விஷால் நடிச்ச படம், இது கார்த்தி நடிச்ச படம்.
0: என்ன
1: திரைப்படம்?
0: படம் வந்து எனக்கு அந்த விஷால் அந்த படம் யாவும் இல்லம்மா.
1: ஆனா பாட்டை சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். இது வந்து பையா திரைப்படம். அந்த ரெண்டு லைனை வந்து கேட்டதுமே பார்த்தீங்கன்னா இது இதான் பாட்டு அப்படின்னு பாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன படம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இருக்குது
2: சார்? நான் தென்காசி மாவட்டம் பூரவனத்துலேருந்து முத்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் முத்து சார். நீங்கள் வந்து வானொலியிலேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, நான் பேசுகிறது எனக்கு கேட்குது.
2: ஓகே, இப்போ கேட்காத.
1: ஆ சரி, இன்னைக்கு மழை அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா?
2: ஆமா, கேட்டேன்.
1: உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம், கேளுங்க.

0: என்ன திரைப்பட பாடல்?
1: ஐயோ,
0: என்னாச்சு?
1: இவ்வளவு தூரம் லேட்டஸ்ட் கொஞ்சம் தெரிந்த மாதிரி பாட்டா இருந்தது, கொஞ்சம் பழைய பாட்டு பத்தியில தேடல். ஆனா அந்த பாட்டு நல்லா
0: நல்ல
1: கேட்டிருக்கேன்,
0: நல்ல ஒரு ரொம்ப அருமையான பாட்டு, நம்ம அடிக்கடி கேக்குற பாட்டு. இன்னொரு கேளுங்க, கேளுங்க.
1: இந்த இது கமல் பாட்டு.
0: கரெக்ட்.
1: அந்த பாட்டு சரியா வரலையா? இன்னொரு போறீங்க?

0: சரி, இப்ப கேட்டுட்டு நினைப்பீங்க இந்த பாடலாம் அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க. அடுத்த நேர் பதில் சொல்லுவாங்க.
1: போய் பார்த்தேன், அப்பவும் முடியல.
0: சரி சரி, கேளுங்க கேளுங்க. நன்றி. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்கம்மா?

0: வணக்கம்,
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாரீங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து வாணி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி அம்மா, நீங்க அது என்ன பாடலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே?
1: இல்ல, லேட்டா வருது. நான் ஆன்லைன்ல கேக்குறதுனால லேட்டா வருது.
0: அப்படியா? ப்ளே பண்ணவா கேக்குறீங்களா?
1: ஆ ஆ போ.

0: என்னாச்சு?
1: அந்த வரி வந்தது
0: தொடக்கம் வர மாட்டேங்குது.
1: முதல் லைன் வர மாட்டேங்குது.
0: அப்படியா? சரி, இப்ப அந்த பாடல கேட்கலாம்.
1: ரேவதி நடிச்ச படம் தானே
0: இது? வந்து ரேவதி நடிச்ச படம் இல்ல, கமல்ஹாசன் மாதவி நடிச்சிருப்பாங்க. சரி, நீங்க
1: நல்ல டிக் டிக்
0: டிக் டிக் இல்லையே. சரி, அந்த பாடல் நாம இப்ப கேட்டலாம், சரிங்களா?
1: நன்றி.
0: என்ன அப்படின்னா, இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட விருப்ப பாடலாக கூட இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச பாடல், நம்மளுக்கு பிடிச்ச பாடலும் கூட. ஆனால் வந்து அந்த வரிகள் இடையிலேருந்து வரும்போது, இதை கேட்டிருக்கோமே இந்த பாடல் தான் அப்படின்னு அந்த தொடக்க வரிகள் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறத நாம் இப்போ கேட்கலாம்.

0: நேரம் 3:15 திரையறிவு நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் மலை அப்படிங்கிற கான்செப்டில் பாடல் கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் வந்து நேரலையில் வந்து இது என்ன பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்,
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வசந்தா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் வசந்தாம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ
0: சரி,
1: போட்ட பாட்டு வந்து ராஜபார்வை.
0: பார்த்தீங்களா, உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு ஆனால் லைன் கிடைக்கல இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: சரி, இப்போ உங்களுக்கான பாடல் வருது, என்ன பாடல்னு கண்டுபிடிங்க.

0: சூர்யா படம் தானே மேடம்?
1: இது வந்து அஜித் குமார் அவங்க நடிச்ச படம்.
0: அஜித் குமாரா? ராபி?
1: ஆ என்னம்மா
0: ராபி ராசி ராசி
1: புரியலையே.
0: ராசி புது படம், பழைய நடுத்தர படம் இது வந்து.
1: ஆ இது கொஞ்சம் புது படம் தான், நடுத்தர படம் இல்லை.
0: அப்படியா?
1: ஆ
0: ஜோடி
1: த்ரிஷா நடிச்சிருப்பாங்க.
0: த்ரிஷாவா?
1: ஆ மலைங்கிற இதை வச்சு யோசிங்க,
0: ஓ மலை
1: மலைய வச்சு யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஞாபகம் வரல.
1: நீங்க வந்து அந்த ராஜா கைய வச்சா ராஜா பார்வை அந்த மாதிரி நினைச்சிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் புது படம் வந்துருச்சு,
0: கொஞ்சம் நடுத்தரத்துலதான் இருந்து.
1: சரி சரி சரி, உங்களுக்கு பாடல் கொடுக்குறோம் கேளுங்க, இது தெரியுமான்னு.

0: சொல்லுங்க.
1: இது கொஞ்சம் தெரியல,
0: தெரியலையா? சரி
1: படம் தெருது.
0: சரி, அடுத்த நேர் அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: மேடம், கோபாலசந்திரந்து கோமதி பேசுறேன்.
0: கோமதிமா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: ஆ, கொடுங்க மேடம்.

0: என்ன
1: மேடம்.
0: பாடல் இது?
1: மலை வர போகுதே.
0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது?
1: என்ன மேடம்?
0: என்ன எந்த திரைப்படம்? என்னை அறிந்தால். என்னை அறிந்தால். சூப்பர் கோமதிமா, நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: பார்த்தீங்கன்னா பாடல் வந்து எப்போவுமே நம்மளுக்கு கேட்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச பாடலுமே இடையிலேருந்து போடுறப்போ இந்த வார்த்தைகள் நம்ம மனசில் பதிஞ்சுதான். நான் தொடக்கம் அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து தொடக்க வரிகள் சில சமயம் மறந்து போகிறது. வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா நேயர்கள், பார்த்திங்களா இது ரொம்ப கேட்ட பாட்டுங்க, ஆனால் தொடக்கம் மட்டும்தான் ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் இப்போது நம்ம கொடுத்தோம், அது என்ன பாடல் அப்படின்னு நேர் கண்டுபிடிக்கல. இப்போ அந்த பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் 3:23. திரையரவு நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க, வணக்கம்.

0: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: வணக்கம்.
1: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
0: ஜெயக்குமார், திசையன் விலை.
1: திசையன் விலையிலேருந்து ஜெயக்குமார் பேசுறீங்க.
0: ஆமாம்.
1: சரி சார், உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க.
0: ஆ, சொல்லுங்க மேடம்.
1: கேட்டிங்களா
0: ஹலோ. ஆ,
1: என்ன பாடல் இது?
0: பாடல் பாடல் முதல் மலைன்னு, முதல் மலைன்னு வரணும்.
1: முதல் மழை என்னை நான் நினைத்தது, அந்த திரைப்பட பாடல்.
0: ஆமா,
1: எந்த திரைப்படம் இது?
0: திரைப்படம் சரியா தெரியலையா?
1: பீமா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நன்றி
0: பீமா.
1: ஐயா,
0: பீம்.
1: நன்றி.
0: ஆ, சரி.
1: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. யார், எங்கேருந்து பேசுறீங்க? விஜயாமா, எந்த ஊர்மா? கட்டேரிப்பட்டி. சரி, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
2: கொடுங்க.

0: கேட்டிங்களா?
1: அர்ஜுன் படமே பார்த்து கேட்டபடுதான்.
0: சரி, அடுத்த நேயர் சொல்கிறாங்களான்னு கேட்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம்,
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
3: நான் உடையம்பருந்து பத்தான் பேசுறேன்.
0: அம்மா, பாட்டு கேட்டிங்களா? என்ன திரைப்படம்னு
3: கண்டுபிடிச்சீங்க?
0: இடம்பெற்றது என் சுவாச காற்று. நன்றிங்கம்மா, நன்றி. நேர்களே, இன்னைக்கு நம்ம திரையரவு நிகழ்ச்சியில் வந்து மலை அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பாடல் கொடுத்தோம். சூப்பராக நேயர்களும் வந்து நேரலையில் வந்து அது என்ன பாடல், என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிச்சும் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, மலை வரட்டும், மண்ணை நனைக்கட்டும், நம்ம மனசையும் குளிர வைக்கட்டும், வறண்டு போன அந்த பூமிக்கு உயிர் கொடுக்கட்டும், விவசாயிகளுடைய நம்பிக்கைக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம திரையரவு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டுருக்கு உங்களுக்காக, பீமா திரைப்படத்திலிருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் 3:30 நேர்களை இப்போது கேட்கலாம். NCRT விளம்பரத்தார் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வன உற்பத்தி பொருட்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுடன் எளிதில் இணைக்கும் வகையில் வழங்கப்படும் பிரமாண் சான்றிதழை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் ஆந்திர மாநில வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு வழங்கியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி அருகே கூவம் ஆற்றில் நடைபெற்ற கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெறும் நவராத்திரி கோலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அடுத்த மாதம் 31 வரை நடைபெறவுள்ளது. ஈரோட்டிலிருந்து கோவை, பாலக்காடு, மங்களூரு வழியாக குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 4:08. துள்ளலிசை பாடல்கள், துடிப்பான கேள்விகள், தித்திப்பான பதில்களோட நாங்கள் வந்துட்டோம். இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நேயர்களே, இன்றைக்கி உங்கள் கூட பேசுகிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நான் உங்கள் லிசி ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா. சேர்ந்து இன்னைக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்க, யார் யாரும் நமக்கு மார்க் குடுக்கறாங்க, மார்க் அள்ளிட்டு போறாங்க அப்படிங்கறது தெரியல.
0: ஆனா என்னதா இருந்தாலும் நம்ம நேயர்கள்ல, அதனால வந்து நம்மளுக்கு மார்க் தருவாங்க,
1: எடுத்துக்குவாங்க. ஆமா ஆமா ஆமா ஆமா. ஆனா க்ளூ கேட்ட மட்டும் தரவே மாட்டேங்கிறாங்களே, அது கொஞ்சம் சொல்லி ஏதாவது.
0: சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நேயர்கள் தான் நம்மளுக்கான கேள்விகளோடு வருவாங்க. நம்மளும் அவங்களுக்காக நிறைய கேள்விகளை தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடகட நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நம்ம நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 நம்ம நிலையோட இணைப்பு எண் பூச்சி

0: 4462. நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: மலை வணக்கம். யாரு முதல் நேயரா வந்திருக்கீங்க?
2: ஹலோ,
1: ஹாய். யார் எங்க இருந்து வந்திருக்கீங்க?
2: குட்
1: மார்னிங், குட் ஈவினிங்,
2: குட் ஈவினிங்.
1: சொல்லுங்க, முக்கூடல இருந்து?
2: மாலினி.
1: மாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்க போறீங்களா இல்ல லிசிய கேட்க சொல்லுவா?
2: நீங்க கேளுங்க.
1: லிசி ரெடியா இருக்கோ? ஆமா.
0: சரி, முதல் நேரா வந்ததுனால நம்ம ஒரு ஈஸியான க்வெஸ்சனை கொடுத்துடலாம். சரியா?
1: பச்சை பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படி?
0: ஆமா ஆமா.
1: என்னன்னு பாப்போம். கேளுமா
0: மாலினி. நீங்க வந்து இப்ப வந்து பலூன் எல்லாம் வாங்கிருக்கீங்களா? நிறைய கலர் கலரா பலூன் இருக்கு உங்ககிட்ட. நீங்க அதை எங்ககிட்ட சேல் பண்றீங்க, எப்படி பண்ணுவீங்க?
1: பலூனை வந்து 40 செகண்டுக்குள்ள லிசிய வாங்க வைக்கணும். என்னன்னு
0: சொல்றது
1: மேடம்? மேடம் என்ன மேடம் இப்படி சும்மா கைய வீசிட்டு போறீங்க? பலூனை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது.
0: உங்களுக்கு
1: சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க,
0: எப்படி உங்களுக்கு
1: சொல்லி கொடுக்க, அப்படி சொல்லி கொடுக்க, ஏதாவது சொல்லுங்கம்மா. மானே தேனே பொன்மானேன்னு
0: சுமித்ராக்காவை இப்ப சொன்னோன்னு வைங்களேன், ஆடு இருக்கிற பலூன் எல்லாம் என் தலையில கட்டிட்டு ஓடி போய்.
1: ஏதாவது சொல்லுங்க. ஒரு பலூன் வாங்க மேடம், பலூன் வாங்கிட்டு போங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன பிள்ளைலாம் வாங்கி வாங்கி நீங்கள் விளையாண்டுருப்பீங்க. பாருங்களேன் எத்தனை கலர் கலராக இருக்குது, எவ்வளோ சிறப்பாக இருக்குது. என்னாச்சு மாலினி, தூங்கிட்டீங்களா? ஹலோ மிஸ் மாலினி, வேர் ஆர் யூ கோயிங்கு? ஆளை காணும், போயிட்டாங்கோ. நன்றி, வணக்கம். இப்படி பண்ணலாமா மாலினி? தம்மா தூணு பலூனை விற்க முடியலன்னா நீங்கள்லாம் பெரிய பெரிய சாதனையெல்லாம் பண்ணுவீங்கன்னு வீட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி கம்முன்னு இருந்தா எப்படி? ஆ
0: சரி, அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: கண்டிப்பா
0: வாங்க. வணக்கம்.
1: மலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசி வந்திருக்கீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டி தாலுகா. முல்லை
1: மகாத்மா காந்தியோட பேர் அப்படியே வச்சிருக்காங்களே உங்களுக்கு? ஓ, அதனால மோகன் சார். ரொம்ப சிறப்பு, அழகான ஒரு பெயர் வச்சிருக்கீங்க. சரி, இப்ப கேள்வி நீங்க கேக்குறீங்களா? நாங்க கேக்கட்டுமா?
3: கேக்கட்டுமா?
1: கேளுங்க.
3: ஒரே
1: விஷயத்தான் குறிக்குமா?
3: அந்த நாலு எழுத்து ரெண்டு எழுத்து சொல்றேன்ல, அது நம்ம உடம்புல உள்ள பாகம்,
1: உடல்ல உள்ள பாகம், கால், கை,
3: மொத்தம் நாலு எழுத்து. ரெண்டு எழுத்து பின்னாடி போட்டாலும் அந்த அந்த வார்த்தை தான் குறிக்கும். பின்னாடி ரெண்டு எழுத்து முன்னாடி போட்டாலும் அந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் குறிக்கும். அந்த அந்த நாலு எழுத்து ரெண்டு ரெண்டு எழுத்து வந்து நம்ம உடம்புல பாகம்.
0: அப்ப ரெண்டு ரெண்டு எழுத்து உள்ள,
1: ரெண்டு எழுத்து முன்னாடி உள்ளது,
3: அது
1: தெரியுது. நாலு எழுத்து முன்னாடி இருக்க ரெண்டு எழுத்தையும் மாத்தி மாத்தி போட்டாலும் ஒரே அர்த்தம் தான். பின்னாடி வர்றது உடல் உறுப்பு.
3: ஒரே அர்த்தம்.
1: உடல் உறுப்புனா காலு, கண்ணு. இந்த ரெண்டு வார்த்தையில தான் வரணும். காலு கண்ணு ரெண்டு தானே இருக்கு. தலை, தலை வேற வருது
0: இல்ல? கண் கால் ஏதோ தான். ஆமா சொல்லிட்டாங்க.
1: ஆமா ஆமா, கண்ணு கால் இல்ல. ஒண்ணு முன்னாடி என்னது? நாற்காலி.
0: காலி வரல.
1: ஐயோ, கண் எனக்கு தெரியலையே. கண்கள்

0: காலிக்கும்போது இப்ப காலி நார் வராது இல்ல, அது அது வேற அது என்ன வார்த்தை குறிக்கும்?
1: ஐயோ யாருக்கு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சு ஆகணுமே, இறைவனே காத்தரல ஐயா.
0: நானே கண்டுபிடிச்சது,
2: அது தெரியுது, அது தெரியுது.
0: நானே கண்டுபிடிச்சது.
1: பின்னால ஒரு கால் வச்சுக்கிட்டாலுமே முன்னாடி இருக்கிறது எப்படி எப்படி மிதிச்சு போட்டாலும்
2: கால் தான், அப்போ
1: கால் தான்
0: இறைவனே
1: காலு வாய் கால் வாய்
0: வாய்
1: கால்
0: எனக்கு
1: தெரியாது, அடுத்த அதை வச்சுக்காங்க. எங்கள மாதிரி ஒரு ஆள் மாட்டுவாப்புல
0: எனக்கு அப்படி பிடிக்குது, அதாவது அந்த மாதிரி பாட்டுல ஒரு தடவை போட்டாலே போதும்.
1: ஓ பாட்டு, ஓ ஆமா ஆமா.
0: நம்ம மேலே பண்றவங்கலாம் பத்ரகாளி கோயில்ல அந்த ஒரு ஆகுத்தேன ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்.
1: சரி சரி சரி சரி.
0: நம்மளோட பண்பளைக்கு வர்றவதான்.
1: ஓ ஓகே ஓகே.
0: நீங்க வந்து கவுங்க, ஈஸியா கவுங்க.
1: சரி, நான் வந்தலாம் இப்பெல்லாம் எனக்கு கேக்க தெரியாது. நீங்க எல்லாம் புத்திசாலிகள் அறிவாளிகள், நல்லா யோசிச்சு போய் நமக்கு தான் மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. ரொம்ப வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன் பாத்துக்காங்க. இப்போ வந்து ஒரு 40 செங்கல் உங்க கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து கால் வருது சரியா? ஆனா வேற ஒரு ஆள் ராங் கால் உங்களுக்கு கால் பண்றாங்க. அப்போ வந்து நீங்க வந்து அவங்ககிட்ட பேசணும் சரியா? அவ்வளவுதான், 40 செகண்ட். ஓகேயா? ஓகே ரெடி. ஹலோ, ராமசாமி அண்ணாச்சி வீடு தானே இது?
0: எனக்கு
1: எனக்கு தெரியும், போன வாரம் டவுனுக்கு வரும்போது அல்வா வாங்கி சாப்பிட்டு காசு இல்லன்னு சொன்ன உடனே சட்டுன்னு உங்களுக்கு 500 எடுத்து கொடுத்த அண்ணாச்சி இதை சாப்பிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போங்கன்னு பார்த்தா இந்த அனுப்புறேன்னு சொன்னால ஆலயங்கானு அட்ரஸிங்கானு என்ன நினைச்சிட்டு இருக்கிய? என்ன பத்தி தெரியாது, அவரு தெரியும் எனக்கு, அவர்தான் இந்தியாவுக்கே தந்தையாச்சு, அவரு எனக்கு தெரியும். அவர் பேர சொல்லி ஏமாத்துறீங்களா? நடக்காது. இங்க பாருங்க, இந்த பாருங்க, 5 ரூபா வட்டிய போட்டு தரலன்னு வச்சுக்காங்க, வீட்டுக்கு வந்துரும் பாத்துக்காங்க. என்ன பத்தி தெரியாது, நானும் மிகப்பெரிய ரவுடி தெரியுங்களா? அப்ப நாங்க குடுக்கே மாட்டோம், கஞ்ச பிசுனாருன்னு சொல்லிட்டேலா, கல்லு மனசு காரின்னு சொல்லிட்டேலா, அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது.
2: எனக்கு சிரிப்பா அடக்கவும் முடியல.
1: 500 ரூபாய் வாங்கிட்டு 5 ரூபாய் வட்டியும் தர மாட்டேங்கிறாரு.
2: அப்படி இல்ல.

0: மன குமுறலெல்லாம்
1: கொட்டியாச்சு.
0: சரி சரி, அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு ஓடி வந்துடும். ஜெமினி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் 4:25. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இது பொதிகை தும்பி கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில் நேரணியர் வாங்க. வணக்கம்.
1: ஹாய், வணக்கம். என்னது இது, இந்த அதிர விடுறீங்க? ஹலோ
2: ஹலோ.
1: ஏன் அதிருது? பக்கத்துல ரேடியோ வச்சிருக்கீங்களா? பக்கத்துல ரேடியோ பக்கத்துல விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க. கேக்குது கேக்குது. நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வீராணத்துல இருந்து பீமா பேசுறேன்.
1: வீராணத்துல இருந்து பீமா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா.
1: சரி, நாங்களும் ஜோக் சொல்லுமா? சரி, நீங்க முதல்ல ஜோக் சொல்லுங்க.
2: ஒரு நோயாளி, அவங்கிட்ட டாக்டர் சொல்றாரு காலையில 2 இட்லி சாப்பிடணும், பிறகு மதியம் வந்து கொஞ்சம் கீரை பிசைஞ்சு சாப்பிடணும்,
1: சரி,
2: நைட்டுக்கு 1 சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி,
2: அது கொஞ்சம் இப்படி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த நோயாளி கேட்காரு, இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு சாப்பிடணுமா? அது சாப்பிடுறதுக்கு
1: முன்னாடி சரிதான், நீங்களே கேள்வி கேட்டு பதிலே நீங்க சொல்லிட்டீங்களே, என்ன அர்த்தம்னு கேட்டேன்.
0: ஏன்னா நீங்களும் இதே மாதிரி சொல்லிருங்கன்னு அர்த்தம்.
1: ஆமா, அடை கட்டி அந்த சோக்க வச்சிருந்துக்கா, அப்படி இன்னைக்கு பொறிச்சு தள்ளியாச்சு. சரி லிசி, ஒரு ஜோக் சொல்லு. ஆமா டாக்டர் பின்ன, ஏமா இவ்வளவு சாப்பிட்டாதான் நல்லதுன்னு சொன்னா, அப்ப அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டு இருக்காங்க, அப்பெல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு டாக்டர் 2 போர்டு போட்டா சரியா வந்துடும். சரி லிசி, ஒரு ஜோக் சொல்லுமா உங்களுக்கு?
0: என்னென்னமா, ஒரு அப்பாவும் மகனும் வந்து, நீங்க வானொலியில இருந்து தள்ளி வந்துருங்க,
1: அதிருது அதிருது. ஓகே ஓகே. இப்போ
0: ஒரு அப்பாவும் மகனும் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து மகன் வந்து மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ உடனே அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாரு மகனை. என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப பதட்டப்பட்டு, ஐயோ என் மகனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கப்பறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, இது என்னோட பையனாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பா சொல்றாரு, இல்லை இது என்னோட பையன்தான் அப்படின்னு. ரெண்டு பேருமே என்னோட பையன் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி
1: இவரோட பையனை தூக்கிட்டு போனா டாக்டர் ஏன் பையன்னு சொல்றாரா? அவங்களும் பையன் சொல்றாங்க டாக்டர். யாரா இருக்கு அந்த டாக்டர் இந்த பையனுக்கு?
0: அம்மாவா இருப்பாங்க.
1: அம்மாவா இருந்தா தானே என் பையன் என் பையன் பதட்டப்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்பா தூக்கிட்டு போறாரு, டாக்டர் வந்து ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு, இது என் பையன்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? டாக்டர் அம்மா, அப்பா தூக்கிட்டு போயிருக்காரு. சரியா? கொஞ்சோண்டு சின்ன விஷயம்தான், யோசிச்சிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். நீங்க பீமா நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ
0: சுமித்ராக்கா, எப்படியாவது சொல்லி கொடுத்துலாம், நல்லா ட்ரை பண்ணி.
1: அவங்களால முடியல, அவங்க ஜோக் மோட்லேயே இருக்கு.

0: இது அவங்க ஜோக்கு நினைச்சிட்டு இருந்தாங்க போல இருக்குது.
1: நீங்க வந்து அவங்க அம்மானு மட்டும்தான்
0: சொல்லல,
1: சரி. நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: की 4x4 100 मीटर, और इसके अलावा रिले मिक्स फाइनल भी है 4x100 मीटर का, जिसमें भी भारत को पदक की उम्मीद है।
1: Let's shift over to the Asian Games leaderboard, where Team India is currently holding down the 11th position overall. The medal cabinet is up to 47 in total, driven by 21 silver, 21 bronze. But the crown jewels are the 5 gold medals India has logged in so far. In cricket, women's cricket team has won gold. In kabaddi, women's kabaddi team, men's kabaddi team, another gold. Kamaljeet and Suruchi Singh, gold. And Neeru Dhanda, the headline story from today's action was Neeru Dhanda's clinical victory in the women's trap individual final. So that is all from the updates for now. We will be back soon with the 5:30 p.m. updates.
2: Asian Games 2026, Aichi, Nagoya.
3: இருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
4: நேயர்கள் கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம்.

0: துளலிசை பாடல்கள் துடிப்பான கேள்விகள் தித்திப்பான பதில்களோடு இணைந்திருக்கிறோம். இது பொதுகி தும்பி கேம் ஷோ. நேரம் 4:41 ஆயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: மாலை. வணக்கம்
2: மாலை. வணக்கம்.
1: யார் எங்க வந்து பேசி வந்திருக்கீங்க? நலமா இருக்கும். அப்புறம் நீங்க கேள்வி கேக்கீங்களா? நாங்க கேக்கட்டுமா? ஹாய் வசந்தா அவர்களே, லைன்ல இருக்கீங்களா?
2: ஆமா, நீங்க கேளுங்க மேடம்.
1: தொடர்ந்து கடைசியா முடியக்கூடிய எழுத்துல இருந்து அடுத்து ஒரு வார்த்தை அப்படியே நீங்க வந்து தலை வால தலை வால அப்படின்னு நீங்க அப்படியே சொல்லிட்டே பண்ணுவா. இப்ப வந்து நான் வந்து சொல்றேன் பாருங்களேன். காலை, அப்புறம் வந்து லக்கி, அப்படி கிணறு, ருக்குமணி, இந்த மாதிரி கடைசியில் முடியக்கூடிய எழுத்த ஆரம்பித்து அடுத்த வாரத்தை அப்படியே சொல்லிட்டே போகணும் 40 செகண்டுக்கு. ஓகேயா? ஆ ஓகே, ரெடி. 40 செகண்டு ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க.
1: ஆ, சிரிப்பு.
2: பூபாலன்.
1: ம், சரி.
2: அடுத்து நீங்க தான் சொல்லணும்.
1: நீங்க தான் சொல்லணும் தொடர்ந்து. பூபாலனுக்கு அப்புறம் அந்த ந வார்த்தையில் நானா நீ நீ நூனு அதில் ஒரு வார்த்தை சொல்லுங்க டக் டக்குன்னு.
2: அப்புறம்
1: மீரா இப்படி வரும் இன்னும் முடியுது. யாரது? யாரது? அதாவது
0: லாவண்யா.
1: யா யால இருந்து ஆரம்பிக்கணும் அடுத்த வார்த்தை. யாரது? அப்புறம் ஆ, தூக்கணாங்குருவி. பாவம், அவங்களே மறந்துட்டாங்க போல இருக்கு.
0: வசந்தாமா, அவங்களே குழப்பி விட்டுட்டாங்க.
1: சிரிப்பு சிரிப்பா வருது போங்க உங்களோட.
0: சரி, உங்க க்வெஸ்சன் கேளுங்க.
1: நீங்க கேளுங்க.
2: நான் வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு
1: ஆளானப்பட்ட, அதான் சொல்லுவாங்களா, ஆளானப்பட்ட

0: கைப்புலைக்கு இவ்வளவு அடியா? டே, இன்னுமாடா இந்த ஊரு நம்மள நம்பிக்கிட்டு இருக்குது. எல்லாம் அவங்க தலை சண்டை சண்டைனா சட்டை கிழியா தாண்டா செய்யும். என் வென்று என் வென்று என் வென்று தம்பி
1: சொல்லிருங்க. இன்னுமாடா என்ன இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு?
0: இன்னுமாடா இந்த உலகம் என்ன நம்பிக்கிட்டு இருக்குது? எல்லாம் அவங்க விதினே விதி.
2: சுமித்ராக்காவுக்கு டக்குன்னு ஒரு மார்க்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா
2: மஜா திரைப்படத்துல இருந்து பாடல வந்துட்டு இருக்கு.

0: உருண்டு போறனு மார்க் வாங்கிட்டாப்பில.
1: ஆமா ஆமா ஆமா. சே, சுமித்ரா அக்காவுக்கு டக்குன்னு ஒரு மார்க்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம்.
0: கண்டிப்பா.
1: மஜா திரைப்படத்துல இருந்து பாடல வந்துட்டு இருக்கு.

0: 4:51. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இது பொதிகை தும்பை கேம் ஷோ. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க பேச வந்திருக்கீங்க? நீங்கள் கேட்கிறீர்களா நாங்கள் கேட்கட்டுமா? சரியான கேள்வி கேட்கணும்.
1: அடுப்புக்கு
2: உதவியா இருப்பான், விளக்குக்கு
1: விளக்குக்கு
2: வந்து எதிரியாமா? தீப்பெட்டி, விறகு, பானை, சட்டி? விளக்குக்கு விரோதியாமா, ஆனா அடுப்புக்கு வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவனா தான் இருப்பான்.
1: எது வேணாலும் சொல்லுங்க.
2: என்ன வேணா சொல்லு.
1: முடிக்கிறத கேட்டு
0: எப்படி?
2: என்னால முடியலடா, எனக்கு தெரியல. எல்லாம் லிசிக்கு தான். லிசி
1: சொல்லியே உங்களால முடியல.
0: சரிம்மா சொல்லிருங்கம்மா.
2: அணைஞ்சு போயிருவான். ரேணுகாருக்கு வர எப்ப பார்த்தாலும் எடுக்க முடக்க எதையோ தூக்கிட்டு வந்துடும். நமக்கு ஒண்ணுமே
1: தெரியாது,
2: பிளாங்க் ஆக்கி விட்டுரும். அதுல ஒரு மகிழ்ச்சி. நல்லா சிறப்பா கேக்கணும். சரியா அலிசி?
0: சரி, நான் உங்ககிட்ட கேக்குற க்வெஸ்சனுக்கு நீங்க தப்பா மட்டும் தான் பதில் சொல்லணும். சரியா?
2: தப்பா பேசணும். சரியா?
1: தப்பு தப்பா சொல்லணும்.
0: தப்பான பதில் மட்டும் தான் சொல்லணும்.
2: ஆமா, 1-1, 2 சொன்னா 4 சொல்லணும். ஓகேயா?
1: சரி.
0: முத க்வெஸ்சன்.
2: 40 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுது.
0: நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்ச ஒரு திரைப்படம்.
2: ஒரு திரைப்படம் சொன்னா தப்பா சொல்லணும்.
1: கில்லி கில்லி.
0: ஸ்கூலுக்கு எதுக்கு போவாங்க?
1: சாப்பிட போவாங்க.
2: சாப்பிட குடுக்க இல்ல.
0: டீ கடையில என்னலாம் இருக்கும்?
1: மீன் இருக்கும்.
0: ஓ, மீனா? சரி சரி. கார்ல எப்போலாம் போவாங்க?
1: கார்ல சும்மா போவாங்க.
2: சும்மா போவீங்க?
1: தூங்கிட்டு போவாங்க.
0: சரி, உலக அழகி ஒருத்தவங்களோட பெயர் சொல்லுங்க. வாக்கிங் எதுக்கு போவாங்க? இதெல்லாம் சரியான பதில்.
2: சரியான சொல்றீங்க.
1: வாக்கிங் வந்து வெயிட் போறதுக்கு.
2: வெயிட் போறதுக்கு போறாங்க. தேறிட்டா அப்படி.
0: சரி, டெய்லி எதுக்கு வீட்ல சமைச்சிட்டு இருக்கீங்க?
2: நேரம் போகலன்னு மணிய பாக்குற. அப்படியா?
0: நிறைய சரியான

0: நேரமே போக மாட்டேங்குதே, மணிதான் என்ன ஆகுது அப்படி பாப்போம்ல.
1: காதினிலே அப்படிதானே. சூப்பர் சூப்பர், நீங்க ரொம்ப சிறப்பா கலந்துகிட்டீங்க, நன்றி, தேங்க் யூ.
2: நன்றி மேடம்.
3: எப்படி பாத்தீங்களா, நிறைவான நேரா வந்து ரெண்டு பாயிண்ட் அழைக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யார் யாரு எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்காங்க, நம்மளுக்கு யாரெல்லாம் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி மோகன்தாஸ் காந்தி அவங்க வந்து அவங்க ஒரு மதிப்பெண், உங்களுக்கு ஒரு மதிப்பெண் தந்திருக்காங்க. வீராணம் பீமா அதே மாதிரி அவங்க ஒரு மதிப்பெண் எடுத்திருக்காங்க, எனக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. பார்க்கநேரி வசந்தாவும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மதிப்பெண், உங்களுக்கு ஒரு மதிப்பெண். நிறைவான நேரா கல்பட்டி ரேணுகா தேவி ரெண்டு மதிப்பெண்ணே நிறைவு செய்தாச்சு. நிகழ்ச்சியில எனக்கு கலந்துகிட்டு பேசிய எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறோம். நிகழ்ச்சியில இதுவரைக்கும் உங்க கூட பேசியிருந்தோம் நான் எஸ்லசி ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
3: நிகழ்ச்சியில நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. லக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 5 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுக்கும் என்று சிவில் விமான

போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் மயமாக்குவதற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஜ்காட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் மற்றும் 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் எந்த வருஷத்துலேருந்து பாடல்களை கேட்க இருக்கிறோம், அது எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது, அந்த திரை தகவல்களோட பாடல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டதுமே உங்களுக்கு தெரியும் இது எந்த வருஷத்துலேருந்து இன்றைக்கி நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறோம் அப்படின்னு.

நேரம் 5 மணி 9 நிமிடம். நேர்களையே நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மூவேந்தர் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டோம். இது 1998 வெளிவந்த ஒரு திரைப்படம். இதுலேருந்தே தெரிஞ்சிருப்பீங்க, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் 1998 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்க இருக்கிறோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்காக ஒரு பெரிய மனுஷர் இருக்கலாம், ஆனால் அந்த ஊரையே தன்னோட குடும்பமாக நினைக்கிற ஒரு மனுஷர் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய கதை தாங்க இது. இது வந்து 1998 ஜனவரி 14 பொங்கல் ரிலீஸாக திரைக்கு வந்த திரைப்படம் தான் மறுமலர்ச்சி. மம்மூட்டி அவர்களுடைய தமிழ் திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான திரைப்படம்னு இந்த திரைப்படத்தை சொல்லலாம். அவங்களுக்கு ஜோடியாக வந்து தேவயானி நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த திரைப்படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் லவ் ஸ்டோரியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கிராமம், அந்த கிராமத்து மக்கள் அவங்களுக்காக நிற்கிற ஒரு மனிதர், அதுக்குள்ளே உருவாகிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் ஏற்படுற பிரச்சனைகள், இதுதான் இந்த படத்தோட பேக் போன்னு கூட சொல்லலாம். இதில் வந்து மம்மூட்டி அவர்கள் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ராசு படையாட்சி அப்படிங்கிற நேமில் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சொல்லப்போனால் ஒரு வில்லேஜ் லீடர் மாதிரி, ஒரு ஊர் மக்களோட வெல்ஃபேர் தன்னோட பொறுப்பாக அவங்கள எடுத்துக்கிட்டு வாழ்கிற ஒரு மனிதர். தேவயானி வந்து ஜெயந்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் கதையோட கான்ஃப்ளிக்ட்

பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட உறவை தாண்டி வந்து ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே ஏற்படுற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாகுது. ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் வந்து தேவயானை வந்து அவங்க கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க பாரதி. கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையுமே அவங்களே எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஒரு கிராமத்து வாழ்க்கை, ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரும் கேரக்டரும் பேசுகிற ஒரு லோக்கல் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கிராமத்து வாசனையோடு அந்த பேச்சு ஸ்டைல் எல்லாமே வந்து ரசிகர்களை கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து மம்முட்டி அவர்களுக்காகவே எழுதப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து நடிக்கிறதா இருந்தது. ஆனால் அவங்க வந்து வேறு படத்தில் ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இருந்ததுனால மம்முட்டி அவர்கள் வந்து இந்த ரோலுக்கு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லேயருமே சேர்ந்துச்சு. ஏன்னா மம்முட்டி அவர்கள் பார்த்திங்கன்னா மலையாள சூப்பர் ஸ்டார், ஆனால் இங்கே வந்து அவங்க பேசுகிற அந்த ஒரு ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேட்டிவ் வில்லேஜ் ஃப்ளேவரோட ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த படத்தில் அவங்களுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே ரசிகர்களால் ரொம்பவே ரசிக்கப்பட்டது அப்படி தான் சொல்லணும். அதில் வந்து அவங்க பேசின அந்த விதம், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து பாராட்டி வந்து ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரில் கூட, அந்த டைமில் வந்த நியூஸ் பேப்பரில் கூட இது பற்றி விமர்சனங்கள்லாம் சூப்பராக வந்துச்சு. அதுவும் கூட மக்கள்கிட்ட அந்த படம் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. நிறைய பாடல்களும் வந்து இந்த படத்தில் ரசிக்கிற மாதிரியான, நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே உள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிற மாதிரியான பாடல்களை கொடுத்துருப்பாங்க எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். அந்த காலத்துலேயே மெலோடி ஃப்ளேவருக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு சவுண்ட் ட்ராக் வந்து இந்த படத்தில் நம்ம கேட்க முடியும். பாடல்களுக்கு வாலி வந்து வரிகளை வந்து வாலியவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த படத்தோட டைட்டிலே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மறுமலர்ச்சி, அதாவது ஒரு புதிய எழுச்சி, ஒரு ரிவைவல், ரினிவல் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான ஒரு படத்துல இருந்து ஒரு பாடலை நாம இப்போ கேட்கலாம்.

பிணமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 5:16 ஆயிட்டுருக்கு. ஒருத்தர் ஒரே நேரத்தில் ரெண்டு பேராக நடிக்க முடியுமாங்க? அது சினிமாவில் வந்து பாசிபிள் தான். நான் ஒருத்தர் ரெண்டு பேராக நடிக்கிறார்னு சொன்ன உடனே அடுத்ததான் நம்மளுக்கு ஞாபகம் வர்ற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் ஸ்டோரி அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரே ஆள் ரெண்டு ஐடென்டிட்டியோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கேம் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது தான். இதில் 1998 வெளியான நாம் இருவர் நமக்கிருவர் திரைப்படம், பொங்கல் ரிலீஸாக இந்த திரைப்படம் வந்து வெளியாச்சு. சுந்தர்சி அவர்களுடைய டிரெக்ஷனில் வெளியான இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து லீட் ரோலில் பிரபுதேவா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஜோடியாக ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க, மீனா மகேஸ்வரி, கூடவே ஜெமினி கணேசன், மணிவண்ணன், செந்தில், விவேக், மஞ்சுளா, விஜயகுமார், ஆனந்தராஜ் இப்படி நிறைய வரை வந்து நம்ம இந்த படத்தில் பார்க்க முடியும். இப்போ கதைக்குள்ள போகலாம். பிரபுதேவா அவர்கள் வந்து ஒரு ஸ்விண்ட்லர், அதாவது ஒரு ஏமாற்றுக்காரர் மாதிரியான ஒரு கேரக்டரில் இதில் நடிச்சிருப்பாங்க. ஒரு இவங்க வந்து ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு பிஸ்னஸ்மேனோட மகளான பூஜாவை காதலிக்கிறது போகிற ஒரு காதலிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு வைரத்தை அவங்கக்கிட்ட இருந்து திருடுறது தான் அவங்களோட திட்டமாக இருக்கும். ஆனால் அந்த பிளானில் ஒரு ட்விஸ்ட் ஆகுது. ஏன்னா அப்படின்னா, பூஜாவோட சிஸ்டர் வந்து சிஸ்டரான இந்துவை வந்து இவங்க சந்திக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக ஒரு அட்ராக்ஷன் அவங்களுக்குள்ளால வந்துடுது. அங்கே தான் ஒரு ஃபேக் லவ், ரியல் லவ், ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு காமெடியும் கிளப்ப ஆரம்பிக்குது. இந்த கதை பார்த்திங்கன்னா 1995 ஹாலிவுட் ரொமான்டிக் காமெடி டூ மச் அப்படிங்கிற ஒரு படத்தில் வச்சு அடிப்படையாக எடுக்கப்பட்ட நிறைய சீன்ஸை நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த படத்தோட ரொம்ப பெரிய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு ரியல் லைஃப் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வச்சு நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. சன் சிட்டியில் வந்து எடுக்கிறப்ப பிரபுதேவா, மகேஸ்வரி, சுந்தர்சி, அந்த ஷூட்டிங்கில் யாரெல்லாம் உண்டோ அவங்க எல்லாம் அந்த யூனிட்டாகவே அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் வந்து முக்கியமான ஒரு நடிகை அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க வர முடியாமல் போச்சு. ரம்பா, நடிகை ரம்பா அவர்கள் தான் வந்து இதில் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க இன்னும் பிஸியாக இருந்தனால அந்த டைமுக்கு போகவும் முடியலை. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட காஸ்டியூமை அப்படியே மகேஸ்வரி அவங்களுக்கு போட்டு அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இப்படியா நிறைய நிறைய ட்விஸ்ட்டுக்கு மத்தியில் வந்து இறுதியாக மீனா அவர்களும் மகேஸ்வரி அவர்களும் வந்து இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் பாடல் அப்படின்னா சூப்பரான பாடல்களை நம்ம வந்து எப்போவுமே கேட்கலாம். இதுக்கு வந்து கார்த்திக் ராஜா வந்து இசை அமைச்சிருப்பாங்க. மொத்தம் வந்து 6 பாடல் இந்த திரைப்படத்தில் நம்ம கேட்கணும். நிறைய பாடல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டோனில் இருக்கும், நிறைய பேத்துக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கும். ஹலோ மிஸ்டர் காதலா அந்த பாடலாக இருக்கட்டும், நிறைய பாடலும் வந்து எப்போனாலுமே இது கேட்கலாம் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரியான ஒரு சாங்காக தான் இருக்குது. நம்ம இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரே ஆள் ரெண்டு பேராக நடிக்கிறப்ப நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதில் நம்ம நிறைய காமெடி சீன்ஸும் பார்க்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா, மணிவண்ணன் அவர்கள், மஞ்சுளா விஜயகுமார் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு உண்மையான மாப்பிள்ளை யாருங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. மணிவண்ணன் அவர்கள் வந்து அதுக்கு ரெடி அப்படின்ன மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன கேட்பாங்க, அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படி

0: நாம இப்ப கேட்கலாம்.
1: அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நீங்க தான் என் மாப்பிள்ளைன்னு என் மனசுக்கு தெரியும். இந்த வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் தெரிய வேணாமா? அதனால சின்ன ஒரு டெஸ்ட்.
2: டெஸ்ட்? எஸ் ஐ அம் ரெடி.
1: ஹி இஸ் ரெடி.
3: தொலைஞ்சு போன மாப்பிள்ள ரொம்ப தைரியசாலி, அவருக்கு பயமே கிடையாது. ஓடுற பாம்பை கையாலே பிடிப்பாரு. அதனால
2: என்ன போய் பாம்பு பிடிச்சு என்ன?
3: சந்தேகமே இல்ல, நீங்க தான் மாப்பிள்ள.
0: இப்போ நாம அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:28. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கீங்க. இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம நிலை ரெயின்போவில் கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு இரவேட்டா இந்த குக்கோ நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குமோ அதை வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நம்ம நிலை பண்பலை 102.6 உங்களுக்காக ஒலி வளம் வரும். நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 9443-60794. இல்லைங்க, எங்களுக்கு பாட்டு கேட்குறது தான் பிடிக்கும், அதுவும் நிற்காமல் பாடிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 மணிக்கு இடைவிடாத இசை மலை உங்களுக்காக காத்திருக்கு. அந்த நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் உங்களுக்காக வரப்போகுது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம் தெரிஞ்சுக்கலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நேரம் 5:35 நிமிடம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நகம் ரெயின்போ 102.6 இது படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம 1998 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களும் திரை தகவல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, ஒரு லெட்டர். அதை வந்து எடுத்துகிட்டு ஒருத்தர் போகிறாரு. ஆனால் அந்த லெட்டரை கொடுக்க போன இடத்துலையே அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி ஆரம்பித்தா அது எப்படி இருக்கும்? ஆனால் அந்த லவ் ஸ்டோரிக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவும் இருக்கிறாரு. அதுவும் அந்த அப்பாவுக்கு லவ் அப்படிங்கிற வார்த்தையே பிடிக்காதுன்னா அது எப்படி இருக்கும்? இப்போ புரிதாங்க இது என்ன படம்னு. ஆமாங்க, 1998 மார்ச் மாதம் 6 தமிழ் சினிமாவுக்கு வந்த திரைப்படம் காதல் மன்னன். இந்த திரைப்படத்தோட ஹீரோவாக வந்து சிவா அப்படிங்கிற கேரக்டரில் அஜித் குமார் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மெக்கானிக்காக இந்த திரைப்படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட தொழிலில் வந்து ரொம்ப ஒரு டேரான ஒரு கேரக்டராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்டாக வந்து விவேக் நடிச்சிருப்பார் ஒய்யா அப்படிங்கிற கேரக்டரில். ஒரு நாள் வந்து சிவாவுக்கு வந்து ஒரு சேலஞ்ச், ஒரு பெண்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு லெட்ரு கொண்டு போகணும். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போகிறப்போ இடத்துல தான் சிவா வந்து அந்த ஹீரோயினை வந்து சந்திக்கிறாரு. இதில் வந்து திலோத்தமா அப்படிங்கிற பேரை கேட்டதுமே நம்மளுக்கு ஞாபகம் வரும், திலோத்தமா அப்படின்னு. மானு அப்படிங்கிறவங்க தான் இந்த திலோத்தமா கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. அங்கே தான் ஒரு சேலஞ்சு உருவாகுது, அது காதலாக மாறுது. ஆனால் திலோத்தமா அவங்களுடைய அப்பாவுக்கு காதல் அப்படின்னாலே ரொம்ப கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய மூத்த மகள் மேனகா வந்து காதலுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இதனால் இளைய மகளான திலோத்தமாவை வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்த்துட்டு வருவாங்க. இதுதான் இந்த படத்தோட சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து சிவாவோட காதல், இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவோட கட்டுப்பாடு. நடுவில் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியாமல் நிற்கிற அந்த திலோத்தமாவை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கதையை எழுதி இயக்கியிருப்பாங்க சரண். இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா, ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா மானு அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புதிய அனுபவம். ஏன்னா அந்த திலோத்தமாவை நம்ம அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து இவங்களை எங்கேயாச்சும் பார்த்துருமா, ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருவோமா அப்படின்னு தேடி இருப்போம். அந்தளவுக்கு வந்து நம்ம மனசில் பதிஞ்ச ஒரு கேரக்டர் அவங்க. ஏன்னா இவங்களோட பேஸ் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் தான் இவங்களோட நேட்டிவ். இவங்க வந்து ஒரு டான்ஸ் ஷோவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துட்டு விவேக், நடிகர் விவேக் அவர்கள் வந்து இயக்குனர் சரண்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க, இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணி தான் இந்த படத்தில் வந்து சரண் அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துப்பாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறதுக்கு மானு வந்து ஃபஸ்ட்டு தயங்கினாலும் அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு இந்த படத்துலையும் சூப்பராக நடிச்சிருப்பாங்கங்க. அதோட இன்னும் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MS விஸ்வநாதன் அவர்கள் வந்து இசையமைப்பாளராக மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்துட்டு மிஸ் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. பாருங்கள், அவங்களோட ஆக்டு சும்மா பின்னி எடுத்திருப்பாங்கங்க. கூடவே வந்து விவேக் அவங்களுக்கும் விஸ்வநாதன் அவர்களுக்கும் இடையில் நடக்கிற நிறைய காமெடிஸ் வந்து இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காமெடி அப்படின்னா, சாப்பிட்றப்ப நம்ம அந்த வாழை இலையை வந்து சில பேர் மாற்றி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, இல்லை இப்படி தான் போடணும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு இல்லை, அதை வந்து நாமளே சில இடத்துல வந்து மறந்துடுவோம் எப்படி போடணும் அப்படின்னு கொஞ்சம் குழம்புவோம். அதுக்கு வந்து இந்த படத்தில் விஸ்வநாதன் அவர்கள் வந்து சூப்பரான ஒரு டெஃபினிஷன் வந்து விவேக் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நாம் இப்போ கேட்கலாம்.
1: இலக்கணம் மாறுதோ
2: மாத்திரம் என்ன சார்,
1: தலக்கணம் கூடாது.
2: இலையை இப்படிதான் போடணும், ஏன் அடம்பிடிக்கிறீங்க? மரபுகளை மாத்தணும், பிரேக் பண்ணணும். இலையில என்ன இருக்கு?
1: இலை என்ன உன் தலையை நினைச்சிட்டு இருக்கியா? ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு மாத்தணும் மாத்தணும்னு எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்காதீங்கடா. சிம்பிள் லாஜிக் பாரு, இலையை இப்படி வச்சா வலது கை பக்கம் அகலமாவும் இருக்கும், பிசைஞ்சு சாப்பிட வசதியாவும் இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா?
2: அப்ப இடது கிளை சாப்பிட என்ன பண்ணுவேன்?
1: ஐயோ, உன்னை திருத்தவே முடியாதரா மக்கு. என்ன
3: கல்லு
1: கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாடிது.
2: அடியாய், ஓவரா காரம் தின்ன மவனே உனக்கு பேட்டராப் தாண்டி.
1: பேட்டராப் அப்படின்னா?
2: டண்ட நக்குன டண்டக்கு நக்குன டண்ட நக்குன டண்டக்கு நக்குன ரெண்ட ரக்குன ரெண்டக்கு ரக்குன ரெண்ட ரக்குன ரெண்டக்கு ரக்கு.
0: இந்த படத்தை வந்து பார்த்த யாருமே வந்து இலையை எப்படி போட்டு சாப்பிடணும் அப்படின்னு

கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பாட்டுங்க, அந்த பாட்டை கேட்டதுமே நிறைய காதலுடைய வாழ்க்கையில் அப்படி பட்டாம்பூச்சி பறக்க விட்டது இந்த பாடல் தான். நாம் இப்போ அந்த பாடல் கேட்கலாம்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தான்.

0: இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: நேரம் 5:47. படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நம்ம கனவுல ஒரு அழகான பெண் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எழுந்ததும் அவங்க முகம் ஞாபகம் இல்லை, அவங்க ட்ரெஸ் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த பெண்ணோட ஒரு ஏதோ ஒரு சின்ன அடையாளம் மட்டும் ஞாபகத்தில் இருக்குது. அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு என் கனவு கண்ணி எங்கே இருக்காங்கன்னு ஒருத்தர் தேட ஆரம்பிக்கிறாருங்க. அதுதான் நினைத்தேன் வந்தாய் திரைப்படம். 1998 நடிகர் விஜய் அவர்கள் நடித்த ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படம் தான் இந்த திரைப்படம். இதில் பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து கோகுலகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயரில் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரில் அவர் வந்து மியூசிக்கை வந்து ரொம்பவே லவ் பண்ணுற ஒரு கேரக்டர். கனவுல ஒரு பெண்ணை பார்க்குறாரு, அந்த பெண்ணுடைய முகம் வந்து முழுசாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட பியூட்டி மார்க் மட்டும் அவங்களுடைய ஞாபகத்தில் இருக்குது. அந்த பெண்ணை தான் தன்னுடைய சோல்மேட் அப்படின்னு நினச்சும் தேடவும் ஆரம்பிக்கிறார். இதுக்கு இடையில் அவங்களுடைய அப்பா வந்து சந்தான கவுண்டர், அவங்க வந்து அவருடைய விருப்பப்படி அவருக்கு வந்து சாவித்திரி அதாவது தேவயானி வந்து அந்த கேரக்டரில் வருவாங்க. அவங்க கூட வந்து திருமணமும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்பாவுடைய அந்த ஒரு ஃபோர்ஸ்னால் வந்து போகிற இடத்துல டக்குன்னு இவங்க வந்து தலையாட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வந்து கோகுல் அவங்களுக்கு வந்து சாவித்திரியை பிடிக்கவே செய்யாது, திருமணம் செய்யவும் அவங்க விரும்பலை. தன்னுடைய கனவுல பார்த்து அந்த பெண் எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடு அவங்க தான் வந்து ரம்பா அதாவது ஸ்வப்னா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அவங்கள நேரடியாக பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க, தொடர்ந்து காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா அப்பா பார்த்த பெண் ஒருபுறம், இன்னொரு சைடு தான் விரும்புகிற பெண் என்ன மறுபுறம். அப்படியா அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் கடைசியில் வந்து யார் கூட வந்து இவர் வந்து சேருவார் அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டாகவே போயிட்டுருக்கும். லாஸ்ட் வரைக்கும் வந்து யாருப்பா ஜோடி அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த படம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க கே செல்வ பாரதி. இவங்களுக்கு வந்து இது ஒரு முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி சுந்தர்சி அவர்கள் கூட டைலாக் டைரக்டராக வந்து பணியாற்றிட்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தில் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் ஹிஸ்ட்ரியில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் நடந்திருக்கு இந்த படத்தில். இன்னொரு விஷயம் பார்க்குறப்போ, 1996 தெலுங்கு திரைப்படமான பெல்லி சண்டடி அப்படிங்கிற திரைப்படத்தோட ரீமேக் தான் இந்த படம். அந்த திரைப்படத்தோட இயக்குனர் பார்த்திங்கன்னா ராகவேந்திரா ராவ் அவங்க தான் அந்த திரைப்படத்தோட இயக்குனர். இதோட தமிழ் வெர்ஷன் தான் இந்த நினைத்தேன் வந்தாய் திரைப்படம். ஆனால் நிறைய மாற்றங்களும் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி காமெடி சாங்ஸ், கேரக்டர் இதெல்லாமே வந்து கொஞ்சமாக மாற்றம் செஞ்சு சூப்பராக இந்த இதில் வந்து இணைச்சிருப்பாங்க. நிறைய வந்து இந்த திரைப்படத்தில் ரசிக்க மாதிரியான நிறைய சீன்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து தேவியான அவங்க வந்து பொண்ணு பார்க்க போவாங்க. அப்போ நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து தேவியான அதுக்கு பதில் சொல்லிட்டும் இருப்பாங்க. ஆனால் கொய்யா மரம் வந்து நிறைய கொய்யா பழங்களோடு காய்ச்சிருக்கும். அப்போது அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, இல்லைங்க இந்த மரம் வந்து கை தட்டினா பழம் கொடுக்கும் நம்புறீங்களான்னு கேட்குறப்போ அவருக்கு அது காமெடியாக இருக்கும். ஆனால் அவங்க கை தட்டுவாங்க, உண்மையிலே அவங்க வீட்டை கொய்யா மரம் வந்து கொய்யா பழத்தை கீழே போடும். அப்போ இவருக்கு நம்பிக்கையே வராது, என்னப்பா இது ஏதோ மேஜிக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க தள்ளி போனதும், ரெண்டாவது இவரை கைத்தட்டி பார்க்குறப்ப பக்கத்து மரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து இளநீர் தூக்கி போடுவாங்க. இவர் ஐயையோ இதெல்லாம் சரிப்படாதுப்பா அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அந்த காமெடி உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நாம் இப்போ அந்த காமெடி கேட்கலாம்.
1: ஏங்க இந்த கொய்யா மரம் ரொம்ப நல்லா இருக்குல்ல.
2: என்னங்க இந்த மரம் என்னோட ஃப்ரெண்டுங்க.
1: பார்த்தீங்களா, ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்றதுக்காக நம்ம காதுல பூ சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களே. எப்படி எப்படிங்க ஒரு மனுஷன் நம்புவான்?
2: சரி, பழம் பறிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: ஏறி பறிக்கணுங்களா?
2: நீ ஏறி தானே பறிக்கணும், எனக்கு அதுவே கொடுக்கும். பாக்குறீங்களா?

0: சரியான வித்தகார குடும்பமா இருக்கும் போல இருக்கேன்.
1: இப்போ நாம அந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:56. வணவம் பாடலும் நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக ஜீன்ஸ் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. இந்த திரைப்படம் பற்றி சொல்லணும்னா, ஒரு பாடலை பார்த்திங்கன்னா உலக அதிசயங்கள் ஏழையும் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு நினைவு நம்ம மனசில் வந்ததுமே நம்மளுக்கு வர நினைவுக்கு வர பாடல் இந்த ஜீன்ஸ் திரைப்படத்தில் உள்ள பாடல் தான். இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே ஏஆர் ரஹ்மான் இசையெல்லாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எந்த பாடல்னாலும் கேட்கலாங்க. நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, கேளுங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட பேசிட்டதேன் நான் எஸ்எல்சி ஜெகன். சந்திக்கலாம், நன்றி நேர்களே. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இரண்டாவது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்தை பேண அரசு உறுதியுடன் செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தாவேக ஆட்சியில் தொழில்துறை

யினர் சுதந்திரமாக செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. நாமக்கல்லில் மாவட்ட நீதித்துறை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சமரச மூலம் தீர்வு, சுமூகமான தீர்வு, விரைவான தீர்வு என்ற நோக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை ராயபுரம், தண்டையார்பேட்டை ஆகிய பகுதியில் அமைந்துள்ள கல்லூரி மாணவர் விடுதிகளின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி இன்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ராஜ்காட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களை, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நேரம் 6:03 நீங்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள் முழுதும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர்.

வைராக்கியம் என்பது கோபப்படுவதல்ல, அமைதியாக சாதித்து காட்டுவது. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலி நிகழ்ச்சியில். நிலைப்பண்பலை 102.6 இல்

இருள் இல்லை என்றால் ஒளியின் மதிப்பு தெரியாது, தோல்வி இல்லை என்றால் வெற்றியின் மதிப்பு புரியாது. நேயர்கள் எழுந்திருக்கிறீர்கள் நிலைப்பண்பலை 102.6 இல் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

நேரம் 6:17 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நேர் வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் குறுக்கு வழியில் அடைய முடியாது.

6:22 கேட்டுட்ருக்கீங்க பக்தி மாலை நிகழ்ச்சி தான். நிலை பண்பலை 102.6. பதில் சொல்ல நேரம் ஒதுக்காதீர்கள், உங்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மட்டுமே பதில்களாக இருக்கட்டும்.

வாழ்வின் சிறிய தருணங்களையும் மகிழ்வுடன் அனுபவியுங்கள். ஏனெனில் தவறவிடப்பட்ட பேரின்பமாக அவை நாளை தெரியக்கூடும். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமலை நிகழ்ச்சியில் நிலை பண்பலை 102.6 இல்.

என தனித்தேர்வராக விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் விண்ணப்ப படிவம், முழு விவரங்கள் அடங்கிய விளக்க குறிப்பீடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான வழிகாட்டுதல் ஆகியவற்றை www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். தேர்வு கட்டணத்தை www.karulam.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தின் வழியாக இசெல்லான் மூலம் செலுத்தி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் விளக்கக் குறிப்பில் குறிப்பிட்டுள்ள மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முதுநிலை தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு 26/11/2026 அன்று கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடத்தப்படும் எழுத்துத் தேர்வில் நடத்தப்படும். எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் செய்முறை தேர்வு 27/11/2026 அன்று நடைபெறும். இதற்கான முழு வழிகாட்டுதல்கள் www.skilltraining.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தனித்தேர்வராக தேர்வு எழுத 21/9/2026 விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 9/10/2026. அதற்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் ஐஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ ஆயுதம் செய்யும் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் வரிசையில் பா விஜய் வரிகளில் கிறிஸ்தின்மை குரல்களில் சொல்றேன் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

6:42 சேவை செய்ததாக கேட்டுட்ருக்கீங்க. நெல்லைப்பண்பலை 102.6. தூத்துக்குடி மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு வட்டார இயக்க மேலாண்மை அலகில் காலியாக உள்ள 22 வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடங்களை ஒப்பந்த முறையில் நிரப்பிட விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்திற்கான தகுதி மற்றும் விண்ணப்ப படிவம் tootukudi.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளின் நகல்களுடன் தூத்துக்குடி மாவட்ட இயக்க மேலாண்மை அலகின் அலுவலகத்தில் அனைத்து அரசு வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை நேரிலோ அல்லது இணை இயக்குனர் அல்லது திட்ட இயக்குனர் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் 2வது தளம் கோரம்பள்ளம் 628101 தூத்துக்குடி மாவட்டம் என்ற முகவரிக்கு பதிவு அஞ்சல் மூலமாகவோ 16/10/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5:45 கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் ஐஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த் தேவா இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் ஹரிஸ் ராகவேந்திரா குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

6:49 சேவை செய்திகள் தான் கேட்டுருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. திருநெல்வேலி மாவட்டத்தில் வருவாய்த்துறையின் கீழ் செயல்படும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசின் அறிவுறுத்தலின்படி செப்டம்பர் 2026 முதல் ஆதார் அடிப்படையிலான பணப்பரிவர்த்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இம்மாதம் முதல் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை பெற்று வரும் பயனாளிகளுக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் மட்டுமே மாதாந்திர உதவித்தொகை வரவு வைக்கப்படும். வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் இதுவரை இணைக்கப்படாத பயனாளிகள் தங்களது வங்கியை அணுகி ஆதார் இணைப்பை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் அல்லது உதவி தேவைப்பட்டால் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் உள்ள சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் அலுவலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்களை பயனாளிகள் அணுகலாம். அங்கு தேவையான வழிகாட்டுதலும் உதவியும் வழங்கப்படும். ஒவ்வொரு பயனாளிக்கும் நிதியுதவி எவ்வித இடையூறுமின்றி சீராக சென்றடைவதை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக உள்ளது என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நிகழ்ச்சியில் இப்போ வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை வரிகளில் பென்னிதயாள் கிறிஸ் ருதிகாஷன் குரல் எழுதி சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 6:55. இனி வாசி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 7:00 அறிவியல் தகவலுடன் திரைசை, 7:35 ஆசையஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியச் சாரல், நோய்கள் பற்றி நீலகேசி உணர்த்தும் கருத்துக்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு, 10:20 சுகமான ரகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப் பாடல்கள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 நாளை 30/9/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க உரை வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்புபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குபவர் ஆர் கணேசநேரு அவர்கள், 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் ப இளங்கோ அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள், காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர்

0: அவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. உழவுக்கு ஏற்ற மாடு வாங்கியவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டியவனும் இல்லை, உண்மையாம். 9:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 4:02, 4:30, 5:30, 6:30 மற்றும் 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்பப்படல்கள். பதினொன்று 2 மணித்திருநாடு. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, குழந்தைகளிடம் காய்கறிகள் சாப்பிடுவதை ஊக்கப்படுத்துவது எப்படி? 1 மணிக்கு நலம்தானா, ஆரோக்கியம் காப்போம். இயற்கை வழியில் உடல்நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் இயற்கை மருத்துவ நிபுணர் டாக்டர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிகர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளும் உடல் ஆரோக்கியமும். பிற்பகல் 2 மணிக்கு கொக்கு நேயர் விருப்பப்படல்கள். 3:02 திரையருவி. 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி NCERT. 4:00-7:00 பொதிகை தும்பி. 5:02 ஆலோசனை நேரம். உலக இதய தினம், மாரடைப்பிற்கான காரணங்களும் நவீன சிகிச்சை முறைகளும் நேர்முகம். பங்கேற்பவர் இதய சிறப்பு மருத்துவர் அருணாச்சலம் அவர்கள். மாலை 6:02 பக்தி மாலை. 6:35 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை. 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள். 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கியச் சாரல், முதுமொழி காஞ்சி உணர்த்தும் வாழ்வியல் அரங்கல். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ரகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்பப்படல்கள்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
2: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
2: இது 102.6.
0: நேரம் 7 மணி. நேரில் கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. இந்த நிகழ்ச்சி தான் அறிவியல் தகவல்களுடன் திரை இசை நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நம்ம வந்து வீட்டில் வந்து இப்போ ஹால் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அங்கேருந்து வேறு ஏதாவது ரூமுக்கு போய் ஒரு பொருளை எடுக்கணும் அப்படினோ, இல்லை ஃபோனை வந்து சார்ஜில் போட்டிருக்கோம், இல்லை ஃபோனை சார்ஜ்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த மாதிரி நிறையா விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே வந்து எந்திரிச்சு போவோம். அப்படி அந்த ரூமுள்ளே போன உடனே அங்கே எதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிப்போம். ஏன்னா அந்த டைமில் வந்து மறந்துடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஐயோ வர வர வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஞாபக வரதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட்டுருப்போம். இதுக்கு பின்னாடி வந்து ஞாபகம் வரது இல்லைங்க, நம்ம மூளையில் நடக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் தான் காரணம். இதை வந்து த டோர்வே எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூளை வந்து எல்லா நினைவுகளையும் வந்து ஒரு கோர்வையாகவே சேமித்து வைக்காது, ஒவ்வொரு சூழலுக்கும் தனித்தனியாக ஃபைல்ஸ் மாதிரி சேமித்து வைக்கும். நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி ஃபைல் தனித்தனியாக சேமித்து வச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் மூளையும் வந்து சேமித்து வைக்கும். நம்ம ஒரு ரூமோட கதவை தாண்டி இன்னொரு ரூமுக்கு போகும்போது மூளை வந்து என்ன பண்ணுவோம், பழைய ரூமில் நடந்த அந்த விஷயங்களை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ரூமில் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த தகவல்களை சேமிக்க வந்து தயாராகும். அதனால தான் நம்ம ரூம் உள்ளே வர அந்த 1 செகண்டில் பழைய நினைவான ஃபோனை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த நினைவு வந்து தற்காலிகமாக மறைஞ்சிடும். நம்ம மூளைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான தகவல் வந்துட்டே இருக்கிறதுனால அதனால் தேவையில்லாத பழைய தகவல்களை உடனே வந்து நினைவிலிருந்து அழிச்சிட்டு புது சூழலுக்கு வந்து மூளை தயாராகுது. அந்த நேரம் தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ தொடர்ந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், விவேகா வரிகளில், நவீன் மாணிக்கநாயகம் மற்றும் பலர் குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7:07 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவலுடன். திரை இசை நிலைப்பண்பலை 102.6. செங்குத்தாக இருக்கிற சோர்களில் மட்டும் இல்லாமல் வலுவழுப்பாக இருக்கிற கண்ணாடி மேலே கூட பள்ளி வந்து அப்படியே அசால்ட்டாக ஓடுது. எப்படி அதனால் கீழே விழாமல் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறையா நேரங்களில் யோசிச்சிருப்போம். ஸோ இது வந்து ஒரு அறிவியல் தான் அப்படின்னு சொல்லலாம். பள்ளியோட காலில் பிசுனோ இல்லைனா ஒட்டக்கூடிய திரவமோ எதுவுமே கிடையாது. அதனுடைய கால் விரல்களில் பல கோடி நுண்ணிய முடிகள் வந்து இருக்குது. இதுக்கு பேர் செட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளி தன்னோட காலை செவுத்தில் வைக்கிறப்போ அதோட காலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய முடிகளுக்கும் செவுத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் இடையே ஒரு வலிமையான ஈர்ப்பு விசை உருவாகுது. அறிவியலில் வந்து இதை வாண்டர்வால்ஸ் விசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காந்தம் மாதிரி செயல்பட்டு பள்ளி அப்படியே தலைகீழ தாங்கி பிடிக்குது. பள்ளி தன்னுடைய காலை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் தூக்குறப்போ அந்த விசை வந்து தானாக கட் ஆகிரும். இதனால் அதனால் ரொம்ப வேகமாக ஓடவும் முடியுது, அது நேரம் கீழே விழாமல் இருக்கவும் முடியுது. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கிட்ட வந்துடலாம். பழனி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகாந்த வரிசையில், பேரரசு வரிகளில் உதித் நாராயணன், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

0: அச்சோ.
1: ஏழு மணி 13 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவலுடன் திரை இசை நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்ததான் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து சேஃப் டிபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊக்கை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருப்போம். அதனுடைய அடிப்பாக்கத்தில் வந்து ஒரு கம்பி வந்து அப்படியே ஒரு முழு வட்டமாக வந்து சுருட்டப்பட்டிருக்கும் இல்லையா, அதை பற்றின தகவல் தான். அந்த வளையத்துக்கு பேர் வந்து டார்ஷன் ஸ்ப்ரிங்கு. நாம் வந்து அந்த பின்னை மூடுறதுக்கு அழுத்தும் போது இந்த வளையத்தில் வந்து ஒரு அழுத்தம் உருவாகும். நம்ம கையை எடுத்தோடனே வளையம் வந்து பழைய நிலைமைக்கு வந்து திரும்ப முயற்சிக்கும். இந்த விசை தான் அந்த பின்னுடைய அந்த கூர்மையான முனை இருக்கு இல்லையா ஊக்கில், அந்த முனையாக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேப்பில் இறுக்கமாக அழுத்தி பிடிச்சி லாக் பண்ணுது. இந்த வளையம் இல்லைன்னா அந்த பின் வந்து லூஸ் ஆகி தானாகவே கலண்டுரும். சரி, இது எதுக்கு இப்போ இதை பற்றி சொல்லணும்னா, அந்த பின் அந்த வளையம் வந்து எதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி, அது இல்லாமலே வந்து நம்ம வந்து அதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த யோசனை வரும். ஒரு கம்பியே நம்ம சும்மா வெறுமனே வி வடிவத்தை வந்து மடக்கணும் அப்படின்னு சொன்னால், அதை வந்து 2-3 முறை வந்து விரித்து மூடும்போது அந்த கம்பி என்னாகும், பலவீனமாகி அப்படியே உடஞ்சி போயிடும். ஆனால் இப்படி வளையமாக சுருட்டி வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த அழுத்தம் வந்து அந்த கம்பி முழுக்க பரவும். இதனால் எத்தனை முறை திறந்து முடினாலும் அந்த பின் உடையவே உடையாது. இதுக்காக தான் அந்த பின்னை வந்து அப்படியே வளர்ச்சி வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. ஏகன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், ஸ்நேகன் வரிகளில் நரேஷ் ஐயர், முகமது அஸ்லாம் குரல்களில் சூப்பரான பாடல் வந்துருக்கு. கேட்டி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: இன்பம், ஆக்கம், ஆக்கம், ஊக்கம், ஏக்கம், ஏக்கம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம

7 மணி 20 நிமிடத்தில் கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவலுடன் திரைசி நிகழ்ச்சி தான் நிலைப்பண்பலை 102.6. நாம் வந்து சோத்தில் போய் லேசாக முட்டினோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய தலை வந்து ரொம்ப வலிக்கும், தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் கூட இருக்கும். ஆனால் மரங்கொத்தி வந்து ஒரு நாளைக்கு 12,000 முறை மரத்தை வேகமாக கொத்துது, ஆனாலும் அதுக்கு தலை சுற்றுறதோ தலைவலியோ எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்படி எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? மரங்கொத்தியோட நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், அதோடய வாய்க்குள்ளே மட்டும் இருக்காதுங்க, அதோட மண்டை ஒட்டை சுற்றி மூளைக்கு மேலேயும் வளைஞ்சு போயிருக்கும், மூக்கோட துவாரத்தில் தான் அந்த நாக்கு போய் முடிகிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த அது வந்து மரத்தை கொத்தும்போது அதோடைய நாக்கு சீட்டு பெல்ட் மாதிரி இறுக்கமாக மாறி மூளை மண்டையோட்டில் இடிக்காமல் பாதுகாத்துட்ருக்கு. மரங்கொத்தியோட மண்டை ஓட்டில் முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சி போன் ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு மரத்தை கொத்தும்போது ஏற்படுற அந்த அதிர்வு அதோடய மூளைக்கு போகாமல் தடுத்துருது. அதுபோல் அது வேகமாக கொத்தும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு இமை வந்து கண்ணை மூடி பாதுகாக்குமா, இது வந்து மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த தூசி கண்ணில் படாமல் பாதுகாத்துக்குது. மனிதர்கள் வந்து தலையை வேகமாக ஆட்டுறப்போ வந்து மூளையில் வந்து காயம் ஏற்பட வாய்ப்புண்டு, ஆனால் மரங்கொத்தி ஈர்ப்பு விசை விட 1000 மடங்கு அதிகமான சக்தியை தாங்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்குது. நிகழ்ச்சியில் இப்போ குருவி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், பா விஜய் வரிகளில், வித்யாசாகர் ராஜலட்சுமி குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஏழு மணி 26 நிமிடத்தில் அறிவியல் தகவல் நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துடும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொன்ன அறிவியல் தகவலாம் உங்களுக்கு நிறைய பயன்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் வாலி வரிகளில் சங்கர் மகாதேவன் குரலில் சுப்ரனார் பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

7:41 அசைஞ்சல் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வண்டியூர் பாரதிய தெருலேருந்து சக்தி ஜனார்தனன், அப்புறம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளியன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7:47 ஆசைஞ்சல் நிகழ்ச்சி சங்கிட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. நெல்லை டவுன் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து, நெல்லை டவுன் கல்லணை நடராஜன், பரமசிவானந்த் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

7:53 நிமிடத்தில் ஆசேஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. காரக்குறிச்சி, புதுக்குடி, கனகா, சங்கர், உடையாம்புலி, பத்மா, அருள்ராஜ், மதுரை, கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மோதிலால், நந்தினி, மான்ஷி, பிரணிதா, மணிமாலா, மந்தாகினி, மாலதி, தங்கமாயன் இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்காக இந்த பாடலை கேட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களே, நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில். அதைத் தொடர்ந்து 8:05 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பப்பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்க மறக்காதீங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3 முதல் 4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்று பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக்கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மைப் பணியில் மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மைப் பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின் போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறம்

0: படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவிநாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிப்பதற்கு திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின் போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கப்படும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களையும் பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற ஒருமை போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ் மற்றும் பிராச்சி, கிரண், பூவம்மா உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். 100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1590 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. 8:06 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமா நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவுலையோ 9443360794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடலை நீங்களும் குக்கு நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்களுக்கு அடையும் ஞான வில்சன். நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது பாடல் கேட்டிருக்காங்க, சாம்பூர் வடகரையிலிருந்து பரமசிவன் தமிழழகன் கேட்டிருக்கிறாங்க. வேலைக்காரன் படத்துலேருந்து வா வா கண்ணாவா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: 8:12 குக்கு நீங்கள் சங்கிட்டிருக்கீங்க. மத்தியாலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. யார், என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம். புதுக்குடி விஷ்ணுராம் கணேஷ். மாப்பிள்ளை படத்திலிருந்து வேற வேலை எனக்கு இல்லையே பாடல் வேணும். நன்றி.

8:17 குக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டுறீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலைன் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாத்தையும் மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவில் வாய்ஸ் நோட்டாகவோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வானரமுட்டியிலேருந்து நம்பிராஜ், சுஜாதா படத்துலேருந்து நீ வருவாய் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 22 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. பூலாங்குளத்திலிருந்து முத்து, ராஜகுமாரன் படத்திலிருந்து என்னவென்று சொல்வதுமா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
2: ஐயையய்யா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

8:20 குக்கு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சோலைச்சேரியிலேருந்து வான்மதி, கீழச்சுரண்டை பிரம்மசக்தி, செல்வராஜ், காசி, முருகன், முத்துச்செல்வன் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. நட்புக்காக படத்துலேருந்து சின்ன சின்ன முந்திரியா அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேர்களே, நீங்களும் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 9443360794 அப்படிங்கிற பண்பலின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் மூலமாகவோ இல்லைனா உங்களோட குரல் பதிவிலேயோ அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: 8:32 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு
1: தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்தில் இருந்து உன்னில் எண்ணில் உள்ளது காதல் என்ற பாடலை ராத்திரி வணக்கத்துடன் கேட்பது சிந்து பூந்தரை முருகன். நன்றி.

0: கருத்துகள்.
1: உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா,

0: இசை வெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: 8:38 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி டவுன்லேருந்து இஸ்வந்த் ஸ்ரீ, முதிர்மாடியான், சர்வினி, பிரதீகா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. மேட்டுக்குடி படத்துலேருந்து அன்புள்ள மன்னவனே அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:44 நிமிடத்தில் குக்கு நீங்கள் சங்கேட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1997 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து வினீத் ஐஸ்வர்யா கேட்டிருக்கிறாங்க. பிரியமான தொலை திரைப்படத்திலிருந்து பெண்ணே நீயும் பெண்ணா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:49 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, தேனியிலிருந்து நீதிமோகன், கண்ணன் படத்திலிருந்து பத்திரகாளி படத்திலேருந்து கண்ணன் ஒரு கை குழந்தை, அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

கடல் சோர்ந்து இரவு வெல்லும் இவ்வேளையில் எங்கள் இரு உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

8:55 நிமிடத்தில் குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேயர்கள் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. பட் நேரமின்மை காரணமாக எல்லாருக்கும் எங்களால் பாடல் கொடுக்க முடியல. இருந்தாலும் பாடல் கேட்டிருந்த வந்து மற்ற நேயர்களுடைய பெயர்களெல்லாம் வாசிருந்தோம். திருநெல்வேலி டவுன் சங்கர் நாராயணன், பெரியசாமி, ஜங்ஷன் மிருதுனா, மேலப்பாளையம் ஹுசேன், கோயம்புத்தூர் மாயாண்டி, வெங்கடாம்பட்டி சித்ரா, அம்பை மகேஷ், ஆலங்குளம் கோபிகுமார், மேலச்சேவல் மணிகோமதி, கடையன்குளம் வர்ஷா, பழையப்பேட்டை நல்லையா, தென்காசி பிரவீன் அபி, புதுப்பட்டி தாமரைச்செல்வி செல்லோபுரணி, வெள்ளங்குழி பாபு, தியாகராஜ நகர் செந்தில்வேல் முருகன், திருமால் நகர் சாவித்ரி லாரன்ஸ், இவங்களாம் வந்து பாடல் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி நிறைவாக சாத்தான்குளத்திலிருந்து வைதேகி கேட்டிருக்கிறாங்க. ராஜா சின்ன ரோஜா படத்திலிருந்து ஒரு பண்பாடு இல்லை என்றால் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

சுவைக்கும் பொய்யில்லை இதை இன்பம் என்பது இழுக்காகும் நீ குளித்தால் கங்கை அழுக்காகும்

நேரம் 9 மணி நேரில் இணைந்திருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் தொடர்வது இடைவிடாத இசைமலை. நிகழ்ச்சியில் முதல் பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: வீட்டு தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரு

நேரம் 9:30 நேரில் இணைந்திருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கியச்சாரல். இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் நோய்கள் குறித்து நீலகேசி உணர்த்தக்கூடிய கருத்துக்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து வி. குமார் இசையில், வாலி வரிகளில் பி. பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசிலா குரல்களில்

ஒன்பது மணி 35 நிமிடத்தில் இலக்கிய சரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நீலகசி உணர்த்தும் நோய்கள் பற்றி நீலகசி உணர்த்தக்கூடிய கருத்துக்கள் என்னது அப்படின் தான் தெரிஞ்சுக்கிறதா சொன்னேன் இல்லையா. தமிழ் இலக்கிய வரலாற்றில் தருக்க நூல்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடம் உண்டு. சமய கருத்துக்களை வாதிட்டு நிலைநாட்ட எழுந்த நூல்கள் தான் தருக்க நூல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுலேயும் தமிழில் வந்த முதல் தருக்க நூல் அப்படிங்கிற பேரை பெற்றது தான் நீலகேசி. ஐம்பெருங்காப்பியங்களை ஒன்றா இருக்கக்கூடிய குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு சமண மறுப்பு நூல் தான் நீலகேசி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்றாகவும் இருக்குது. நீலகேசி வந்து ஒரு மருத்துவ நூல் கிடையாது அப்படின்னாலும் மனிதன் வந்து ஏன் நோயுறுகிறான் துன்பப்படுகிறான் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை வந்து அது குறிப்பிட்டு சொல்லுது. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

0: 9:40 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 நீலகேசி நோய்கள் பற்றி நீலகேசி உணர்த்துங்கிறதுக்கு தான் பேசிகிட்ருக்குறோம். பௌத்தம் வந்து துன்பத்துக்கு வந்து ஆசை தான் காரணம் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லுவோம். ஆனால் நீலகேசி வந்து அதை மறுத்து உடல் நோய் அப்படிங்கிறது பிறவி துன்பம், அப்புறம் வந்து முன்னாடி நம்ம செய்த அந்த கர்ம வினையினால் வருது அப்படிங்கிறது வந்து சொல்லுது. கொல்லாமை, பொய்யாமை, கல்லாமை, பிறர்மனை விரும்பாமை, பொருள் பற்று நீக்குதல், இந்த 5 விஷயங்களையும் விட்டாலே உடல்லையும் மனதிலையும் நோய் வராது அப்படிங்கிறது நீலகேசி. கோரல் பொய்த்தல் கொடுங்களவு நீங்கி பிறன்மனை கண்மேல் சேரலின்றி செலும் பொருள்மேல் சென்ற சிந்தை வேட்கையினை ஆறு கிருப்பின் அமருலகம் நுண்கண் கடியதாம் என்றால், 5 பாவங்களை விட்டாலே நோயற்ற தேவ வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக நீலகேசி வந்து குறிப்பிடுது. நிகழ்ச்சியில் இப்போ குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் சுசநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எல்லா ஈஸ்வரி குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: என் வாழும் சந்தித்தான்
2: சந்தித்தால்

0: இதைகை?
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கண்ணம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்,
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: பாடி பழகு.
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தா.
2: கேட்டிட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:45 இலக்கிய சரணங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நோய்கள் பற்றி நீலகேசி கூறும் கருத்துக்களை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து விதிப்படி தான் நடக்கும். நோய் வருவதும் குணமாவதும் வந்து விதி, அதை மனித முயற்சியில் மாற்ற முடியாது அப்படின்னு வந்து ஒரு கருத்தை வந்து ஆசியோகம் வந்து கூறுது. அதை மறுத்து நீலகேசி, விதி அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மருத்துவம் அப்படிங்கிறது தேவையே இல்லை, வினையை வந்து முயற்சியாலையும் தவத்தினாலையும் மாற்றி நோயை குணமாக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. யாக்கை நிலையாது இது நோய்க்கு இருப்பிடம் என்றுணர்ந்து தீய வினைகள் ஒழித்து தூய அறம் செய்ய வேண்டும். இந்த உடம்பு வந்து நிலையானது, நோய் வரக்கூடியது அப்படின்னு உணர்ந்து தீவினையை விட்டு நல்வினையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீலகேசி வந்து குறிப்பிடுது. நிகழ்ச்சியில் இப்போ பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து வி குமார் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் சுப்பிரமணிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைச்சிருங்க.

9:49 இலக்கியச்சரல் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நோய்கள் பற்றி நீலகை சிகரம் கருத்துக்களை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த உடல் வந்து நிலம், நீர், காற்று, தீ அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பூதங்களால் ஆனது. அந்த பூதங்களுடைய சமநிலை தவறும்போது தான் நோய் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு மாற்றாக நீலகை சிகரம் கருத்து சொல்வது என்னென்னா, பூதம் 4 அறிவில உணர்ந்தறி வருமென்றால் நோயும் அறிவும் ஒன்றா, நோய்க்கு காரணம் வினையே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் மூலமாக நோய்க்கு காரணம் வந்து அந்த பூதங்களுடைய சமநிலை அல்ல, நம்ம செய்யக்கூடிய அந்த வினை தான் காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. நோய் அப்படிங்கிறது உடல் கோளாறு அல்ல, அது வந்து நம்மளுடைய கர்ம வினையுடைய அறிகுறி. மருந்து வந்து தற்காலிகமாக தான் உடல் நோயை குணப்படுத்தும், ஆனால் பிறவி எனக்கூடிய பெருநோயை குணப்படுத்துறதுக்கு அறம், ஒழுக்கம், வாய்மை எனும் நிரந்தர மருந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி நீலகேசி

நோய்க்கு காரணம் வினையே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் மூலமாக நோய்க்கு காரணம் வந்து அந்த பூதங்களுடைய சமநிலை அல்ல, நம்ம செய்யக்கூடிய அந்த வினை தான் காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. நோய் அப்படிங்கிறது உடல் கோளாறு அல்ல, அது வந்து நம்மளுடைய கர்ம வினையுடைய அறிகுறி. மருந்து வந்து தற்காலிகமாக தான் உடல் நோயை குணப்படுத்தும், ஆனால் பிறவி எனக்கூடிய பெருநோயை குணப்படுத்துறதுக்கு அறம், ஒழுக்கம், வாய்மை எனும் நிரந்தர மருந்து வேண்டும் அப்படின்னு சொல்லி நீலகேசி குறிப்பிடுது. நிகழ்ச்சியில் இப்போ பணமா பசமா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா குரலில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்க சொல்லு தாக்

0: 9:54 நிமிடத்தில் இலக்கியச்சரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நோய்கள் பற்றி இலக்கிய முன்னிறுத்தி கருத்துக்களை பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் உள்ளவர்களோட காற்றுகள் இணைந்திருந்தேன் நான் உங்கள் கடையம் ஞானவல்சன். நிகழ்ச்சி நிறைவுப்படலாக தில்லானாமங்கலம்மாள் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் பி சுசிலா குரலில் சுப்பிரண பாடல் வந்துட்டு இருக்கு. கேட் ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: தாத்தா தாட்டி தஜொன்னு தாத்தா ஜொல்லு தஜிமி தாத்தா தீமி தக்கட்ட தரகடை தரகடைதான்.

நேயர்களே, நிறைவுபெற்றது இலக்கியச் சாரல். இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. இன்னும் சில நொடிகளில்

0: और मैट पर होंगे। महिला हॉकी सेमीफाइनल में दक्षिण कोरिया से भिड़ंत होगी। बॉक्सिंग में प्रिया और लवलीना सेमीफाइनल जीतने के प्रयास करेंगी। शूटिंग में 25 मीटर रैपिड फायर में अनीश होंगे और मिक्स्ड ट्रैप स्पर्धा भी होगी। आर्चरी में कंपाउंड के मुकाबलों में भारतीय पदकों की ओर बढ़ने के प्रयास करेंगे। स्क्वैश में महिला टीम सिंगापुर से भिड़ेगी क्वार्टर फाइनल में। जूडो भी कल शुरू होगा और गोल्फ भी, जिसमें पुरुष और महिला दोनों ही मैदान पर होंगे। इसके साथ ही ई स्पोर्ट्स, सेलिंग, कैनो स्लालोम और साइकिलिंग में भी भारतीय खिलाड़ी दिखेंगे।
1: आईची नगोया।
2: இனிய இரவு வணக்கம் நேர்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 10:20 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462251 மற்றும் 0462251 என்ற எண்கள் கலைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞான வில்சன். நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம்.
3: இன்பம் என்னும் இசை, இன்பம் என்னும் இசை நேயர்களின் உள்ளங்களை வகிடெடுக்க நெல்லிப்பண்பலி 102.6 அன்பான சகோதரர் வில்சன் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மதுரை தவகரபுரத்துல இருந்து உங்கள் அன்பு சார் ஆண்டனி.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: நிறமாறாத பூக்கள் சார். அள்ளி கண்ணதாசன் வரிகளுக்கு, இளையராஜையா இசைக்கு குரல் கொடுத்திருப்பாங்க ஜெயந்தி அம்மா. அந்த இரு பறவைகளை மதுரை அனுப்பி வைங்க சார்.
2: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட சீத்தல் வந்து.
3: தேங்க்யூ சார்.

0: 10 மணி 21 நிமிடத்தில் சுகமான நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், இங்கிருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் காவடி சிந்து, அதுல யாரோ சொன்னாங்க என்னன்னு என்கிற பாடல் வேண்டும்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: 10 மணி 31 நிமிடத்தில் சுகமானவர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462-256-1133 மற்றும் 0462-256-1133 என்ற எண்கள் கலைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், மிகுந்து பேசுறீங்க.
1: உங்கள் அன்புக்கு பத்திரமான அன்பு நேயர் மருதவன் வீரபாண்டியன்.
0: என்ன படம் வேணும்?
1: எனக்கு அழகில் ஓய்வு படத்திலிருந்து 1000 தாமரை முத்துக்கள்.
0: நீங்க கேட்ட படம் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: மிக்க நன்றி, மிக்க நன்றி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: பத்து மணி 37 நிமிடத்தில் சுகமான வரங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரருக்கு.
1: வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க?
2: ராணி தேன். நல்லா இருக்கீங்களா சார்? எல்லாரும்
1: நலமா இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு பாடும் பாடம் பாடியிருந்து நான் ஒரு டிஸ்கோ டான்ஸ் அந்த பாடல் சார்.
1: நீங்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி நன்றி.

0: 10:42 நிமிடத்தில் சுகமான ராகங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படல் வேணும்?
1: புதிய வார்த்தைகள் படத்திலிருந்து வான் மேகங்களை என்ற பாடல்.
0: நீங்க கேட்ட படல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நேயர்களே, நீங்களும் சுகமானவராங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0462256111332 மற்றும் 0462625611332 என்ற எண்களுக்கு அழைக்கலாம்.

0: 10:48 சுகமான நேரங்கள் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. மத்தியிலே 1900 மற்றும் பண்பலை 102 ஒளிபரப்பில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோமா? எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கப்பா சங்கரபாண்டியபுரத்துல இருந்து வைரம் பேசுறேன் சார்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பண்ணைப்புறத்து பாண்டவர்கள் இருந்து பட்டு லட்சல அந்த பாட்டு.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: தேங்க்யூ சார்.
2: தங்க, நீ எங்கிட்டு இருக்க?

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:53 சுகமான ராகங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிப்பில தான் இருக்கீங்க?
2: வணக்கம் சார், குற்றாலத்துல
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து அவன் அழகு, அந்த படத்துல இருந்து இல்லம் சங்கீதம்.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
2: நன்றி சார்.

0: 10:58 சுகமானவரங்கள் நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1192 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறோம். எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் புதுக்கூடல இருந்து மோகன் சார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நிஜமான் படத்துல இருந்து
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.
1: நன்றிங்க சார்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1897 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது மஜ்னு படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், கிருஷ்ணராஜ் மற்றும் கவிதா சுப்பிரமணியம் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியின் முதலில் ஒழிக்கவிருப்பது அலைப்பாயுதி படத்திலிருந்து பிரவீன், சங்கர், கிளின்டன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வேலாயுதம் படத்திலிருந்து சங்கீதா ராஜேஸ்வரன் பாடல.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது ராவன் படத்திலிருந்து அகான், விஷால் தொட்லானி மற்றும் ஹம்சிகா ஐயர் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 12:33 29 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பாய்ஸ் படத்திலிருந்து கிளின்டன், லக்கி அலி மற்றும் வசுந்தரா தாஸ் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்கவிருப்பது எந்திரன் படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான், கேஷ் மற்றும் கிறிஸ்ஸி இணைந்து பாடலில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:28:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

இரவு நேர இன்னிசை சாரலாக உலாவர காத்திருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று துள்ளாத மனமும் துள்ளும் மற்றும் சேது ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக சித்ராவின் குரலில் துள்ளாத மனமும் துள்ளும்.

மனம் விரும்பும் கானங்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் ஹரிஹரன் குரலில்.

நேரம் 2:22. ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வர இருக்கின்ற அடுத்த பாடல் கோபாலராவ் மற்றும் சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில். இசையமைத்திருக்கிறார் எஸ் ஏ ராஜ்குமார்.

இதமான கானங்களின் அணிவகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 2:28. நெஞ்சம் மறப்பதில்லை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் ஹரிஹரன், சித்ரா மற்றும் குழுவினர்.

நேரம் 2:33. ராகமாய் தாழமாய் ஏழிசை கீதமாய் உலா வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வரவிருக்கும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடியது.

நேரம் 2:38. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராஜேஷ் மற்றும் குழுவினர் பாடியது.

நேரம் 2:43. இதுவரை துள்ளாத மனமும் துள்ளும். அடுத்ததாக சேது, உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி மற்றும் குழுவினர் குரல்களில்.

உன்னிகிருஷ்ணன் குரலில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:49. இது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோவை கமலா மற்றும் குழுவினர் குரல்களில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் பண்டிட் ராம்நாராயண் அவர்களின் சாரங்கி இசையும், அதைத் தொடர்ந்து பார்த்தோ சரோதி அவர்களின் சரோதிசையும் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து உஸ்தாத் அமீர்கான் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம்.

0: Stefanik Žižek, the two discussed multilateralism, India-UN cooperation, and geopolitical developments, including the war in Ukraine and the situation in the Middle East. Jaishankar said the discussions focused on ongoing conflicts and the need to mitigate their impact, particularly on the Global South. The meeting took place on the sidelines of the high-level segment of the 81st session of the UN General Assembly. In men's cricket, India will face the West Indies at Barsapara Cricket Stadium in Guwahati today in the second ODI of the three-game series. The match will begin at 2 p.m. Indian Standard Time. After a convincing 8-wicket victory in the opening match in Tiruvananthapuram, India aims to extend their lead in the series and establish an insurmountable advantage. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்க இருப்பது பொங்கும் மங்கலம். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராஜபாளையம் ஆர்.எம். ஜம்புலிங்கம் அவர்கள் தபில். முதலில் ஈ வசுதா எனத் தொடங்கும் சகானா ராகத்தில் அமைந்த பாடல் ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்ததாக ஹிந்தோளம் ராகத்தில் அமைந்த மாட்சி மிகுந்த எனத் தொடங்கும் பாடல். ரூபகத்தாளம் எம் தண்டபாணி தேசிகர் இயற்றியது.

நிறைவாக கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த கௌரி மனோகரா எனத் தொடங்கும் பாடல் ஆதி தாழம் பாபநாசம் சிவன் பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்கலம். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். ராஜபாளையம் ஆர் எம் ஜம்புலிங்கம் அவர்கள் தவில். பண்பலையில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 5:10.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல், டி எம் சவுந்தரராஜன் குரலில் தர்மம் தலைகாக்கும்.

நேரம் 5:14 ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் வர இருக்கின்ற அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில் எதிர்நீச்சல்.

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல், பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல், பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சா

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்தி காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவி

நேரம் 5:17. ராகமாய் தாளமாய் ஏழு இசை கீதமாய் உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் சுபதினம்.

நேரம் 5:21. மனம் விரும்பும் கானங்களை காற்றாலிகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். வரையிருக்கும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் டாக்டர் கல்யாண் ஆகியோர் குரல்களில் புது வசந்தம்.

நேரம் 5:26. ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுதுவை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் சுஜாதா மற்றும் குழுவினர் குரல்களில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.